நேரம் 5:42. 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒழிக்கிறது ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கற்றரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆம் நேரலை 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேர்மை பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சிகளை அலங்கரிக்க முதலில் விழிக்கிறது ஆனை முகத்தனை. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

நேரம் 6:23:25. தேனிசையில் தொடர்ந்து பெருமாளும் திருநாமம். பிரியா சகோதரிகள் பாடியுள்ள பாடல்.

அடுத்து பார்த்தசாரதி என தொடங்கும் பாடல் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் பாடலை பாடுகிறார் சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன்.

நேரம் 6:38:45. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் தேனிசையை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொட்ட அடுத்து ஒலிக்கிறது. பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள காலபைரவாஷ்டகம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சம்ஸ்கிருதத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாசகஹ புனித த்ரிபாடி. அத வார்த்தாஹ. பிரதானமந்திரி நரேந்திர மோடி ஹ்யः பாரதீய விமான சாலகேன கேப்டன் ஸ்மித் மச்சார் இத்யனேன சக தூரபாஷ மாத்யமேன சம்வாதம் கிருதவான். சகச்சாலகேன கிருதஸ்ய ஆக்ரமணஸ்ய பிரதிரோதம் குர்வதா தேன ஃப்ளை துபை விமானே துபைதஹ தல் அவீவ நகரம் பிரதி கச்சதாம் அசீத்யதிகைக சதம் யாத்ரிணாம் பிராணாஹ ரக்ஷிதாஹ. கேப்டன் மச்சார் இத்யனேன பிரதானமந்திரிணே ஸ்வஸ்ய அனுபவஸ்ய விஸ்திருத விவரணம் பிரதத்தம். சமமேவ கடனாக்ரமே தஸ்மை சாஹச குதஹ ப்ராப்தமிதி கதிதம். பிரதானமந்திரி தஸ்ய சாஹசம் பிரசம்சிதவான், தஸ்ய சீக்ர ஸ்வாஸ்த்ய லாபாய சுப காமனாஹ ச அயச்சத். ஸ்ரீ மோதி அவதத் யத் சம்பூர்ண ராஷ்ட்ரம் தஸ்ய ஸ்வாஸ்த்ய லாபாய பிரார்த்தனாம் கரோதி. பிரதானமந்திரி அவோச்சத் யத் கேப்டன் ஸ்மித சாஹசேன யதா சமயம் உச்சித நிர்ணயேன க்ஷமதாயா தைரியேன ச ஜனானாம் பிராணான் அரக்ஷத். பிரதானமந்திரி ஸ்மிதஸ்ய சாஹசஸ்ய பிரசம்சாம் குர்வன் அவதத் யத் தேசஹ கர்வேண வக்தும் சக்னோதி யத் பாரதீயாஹ பிராணான் ரக்ஷிதும் ஸ்வஜீவனம் சங்கடே ஸ்தாபயிதும் சஜ்ஜாஹ பவந்தி. வார்த்தாலாபஸ்ய சமயே பாவுகஹ ஸ்மிதஹ அவதத் யத் பிரதானமந்திரி நரேந்திர மோடி தஸ்ய சர்வாதிகஹ ஆதர்ஷஹ அஸ்தி. அத ச பிரதானமந்திரிணஹ தூரபாஷ சம்வாதம் பிரதி கௌரவானுபூதிஹ பிரகடிதா.
2: आपकी हिम्मत ने, आपके धैर्य ने और आपकी सूझबूझ ने, यानी फ्रिक्शन ऑफ सेकंड में इतने निर्णय कर लिए आपने और इतने लोगों की जान बचाई. और आज पूरा देश गर्व से कह सकता है कि हम हिंदुस्तानी जान लेने वाले लोग नहीं है, जान बचाने वाले लोग हैं. और आपने अपने शरीर पे इतना बड़ा घाव हुआ, आप स्वयं जीवन और मृत्यु की लड़ाई लड़ रहे, उस समय भी आपने अपने जीवन की परवाह नहीं की, सभी यात्रियों के जीवन की परवाह की. और सबसे बड़ी बात, 140

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம், 9 அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டை கேட்கலாம். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே புவராகவன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி ரசகுலிகளு, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 உப்புலியப்பன் வைபவம் இசை பேரூரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் டிஆர் கமலாமூர்த்தி அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசையில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்ட்லின் இசை கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரு

0: திருமங்கை ஆழ்வார் நாடகம் எழுதியவர் அருணகிரி அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் வி. தாசரதி, கே. ஆர். செல்வராஜ், ஸ்ரீஹரி, டி. கிருஷ்ணமூர்த்தி, டி. வெங்கட்ராமன், ஆர். சாய் நரசிம்மன், டி. பாலசுந்தரம், பி. உமா மகேஸ்வரி, ஆர். எம். எஸ். ஹேமா மாலினி, கே. ஆர். அனுராதா ஆகியோர். வானொலி வடிவம் பிரபஞ்சம் எஸ். பாலச்சந்திரன். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய இலக்கிய ஏடு ஹிந்தியில் இடம்பெறும். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: யாரது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
3: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: மீண்டும் திரைகாணம் 8:30 தொடர்வது ஆட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெய்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைகானம் கேட்கும் முன் பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश ठेर.
3: अम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: கல்படை கட்டணா ஸ்வயம் ஹி கற்படை பாரதிய சேனா.
1: இனி கேட்கலாம் திரைகானம். குட் நைட் படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

0: செல்வமே.
1: நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் அயோத்தி பட பாடல்.
2: கருவமர காடு இது ராமேஸ்வரம் ஊரு, உப்பு காத்து வீசும் இது உண்மை கதை பாரு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கிறது சித்தா படத்திற்காக கபில் கபிலன் பாடிய பாடல்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசை நிகழ்ச்சியில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நீலாயதாக்ஷி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். பரஸ் ராகம் திஷ்ட திரிபுட தாளம்.

ஆரபி ராகத்தில் மிஸ்ர ஜம்ப தாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து துணை புரிந்தருள் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் வரமு ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கொலுவையுண்ணாடே, பைரவி ராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 10:30.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு

0: இருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கிறது எங்க ஊரு காவல்காரன் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி பி. சுசீலா பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில்

0: தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நிகழ்ச்சியில் எடுத்து கேட்கலாம் சொல்ல துடிக்குது மனசு படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அடுத்து கேட்கலாம் கொடி பறக்குது படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:46.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: ஒரே உறுதியுள்ள நெஞ்சம் கொண்டு தம்மை காத்து கொள்ளும் மகளிரிடத்தில் கற்பு நிலைத்திருப்பதைப் போல தன்னைத்தான் காத்து கொள்பவனிடத்தில் பெருமை பண்பும் நிலைத்திருக்கும். குறள் எண் 974 அதிகாரம் பெருமை.
1: ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு.
0: ஒரே உறுதியுள்ள நெஞ்சம் கொண்டு தம்மை காத்து கொள்ளும் மகளிரிடத்தில் கற்பு நிலைத்திருப்பதைப் போல தன்னைத்தான் காத்து கொள்பவனிடத்தில் பெருமை பண்பும் நிலைத்திருக்கும். குறள் எண் 974 அதிகாரம் பெருமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம், 12:40 மேல் இசை, 1:10 உப்புலியப்பன் வைபவம் இசை பேரூரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் டி.ஆர். கமலாமூர்த்தி அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசையில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நேரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திருமங்கை ஆழ்வார் நாடகம், எழுதியவர் அருணகிரி அவர்கள், இதில் நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, கே ஆர் செல்வராஜ், ஸ்ரீஹரி, டி கிருஷ்ணமூர்த்தி, டி வெங்கட்ராமன், ஆர் சாய் நரசிம்மன், டி பாலசுந்தரம், பி உமா மகேஸ்வரி, ஆர் எம் எஸ் ஏமாமாலினி, கே ஆர் அனுராதா ஆகியோர். வானொலி வடிவம் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு ஹிந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரை கானம். நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கிறது களத்தூர் கண்ணம்மா படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி.சுசீலா பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: இனி கேட்கலாம் புதிய பறவை படத்திற்காக பேச சில பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்களே, கேட்கலாம் மெல்லிசை. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கிறது வாலி வரிகளில் MS விஸ்வநாதன், இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

மெல்லிசையில் அடுத்து கேட்கலாம் பி. சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை கே. வி. மகாதேவன், வரிகள் பாரதிதாசன்.

ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடையதான சரணகமலங்களை நாம் சர்வதா தியானம் பண்ணிட்டே இருந்தா இந்த மனோ வியாக்குலங்கள் ஆதி முதலான வியாதிகளோடு தானே நாம இந்த பூமியில ஜென்மாவை தரிச்சு வந்தபடியினாலே அந்த துக்கம்

மனங்களும் மனச துன்புறுத்தும்படியான கிளேசாதிகளும் போக்கக்கூடிய ஒரு பரமசக்தி வாய்ந்தது பகவானுடைய சரணஸ்மரணம். உன்னுக்குதான் அந்த பௌருஷம் இருக்கான். பகவானுடைய ஸ்ரீபாதங்களை தியானம் பண்ணிவிட்டா மனக்கவலை எல்லாம் நீங்கும். பொதுவாக நாமாவை நினைச்சாலும் பகவத் அற்புதமான சரித்திரங்கள் லீலா விபூதிகளை நினைச்சாலுமே மனசுக்கு ஒரு ஆக்கலாதம் உண்டாகும். கதாசிரவணம்னு ஏன் வச்சான்னா பகவத் விசேஷங்களை தான் சிரவணம் பண்ண சொல்லியிருக்கா. என்ன எத்தனையோ கதைகள் இருக்கு லோகத்துல. என் கதை பெருசுங்கிறார், உன் கதை அதோட பெருசுங்கிறார். பகவானுடைய கதை தானே மகோன்னதமான சரித்திரம். ஒரு சரித்திரம் ஒரு வரலாறு சிரவணம் பண்ணிம்னா மனசுல இருக்கக்கூடிய கலக்கம் நீங்கி நமக்கு ஒரு மனசுல ஒரு துல்லியம், ஒரு பிரகாசம், ஒரு சாந்தி கிடைக்கணும். அப்படி உடைய விஷயங்களை கேட்கறதுக்கு ஆசைப்படணும்.

கதாசிரவணம்னு ஏன் வச்சார்னா பகவத் விசேஷங்களை தான் சிரவணம் பண்ண சொல்லியிருக்கா. என்ன எத்தனையோ கதைகள் இருக்கு லோகத்துல. என் கதை பெருசுங்கிறார், உன் கதை அதோட பெருசுங்கிறார். பகவானுடைய கதை தானே மகோன்னதமான சரித்திரம். ஒரு சரித்திரம், ஒரு வரலாறு சிரவணம் பண்ணியம்னா மனசுல இருக்கக்கூடிய கலக்கம் நீங்கி நமக்கு ஒரு மனசுல ஒரு துல்லியம், ஒரு பிரகாசம், ஒரு சாந்தி கிடைக்கணும். அப்படி உடைய விஷயங்களை கேட்கறதுக்கு ஆசைப்படணும். அதன் பொருட்டாக பகவான் வைகுண்டாதிபதியாக இருந்த காலத்தை விட அர்ச்சாவதாரம் கொண்டு இந்த பூலோகத்தில் அநேக திவ்ய தேசங்கள்ல எழுந்தருள் இருந்து அர்ச்சையின் வைபவத்தினாலே தன்னை வந்து சேவிப்பவர்களுக்கெல்லாம் பரமானந்தத்தை கொடுத்துருக்க. அதனால ஏனைய லோகங்களை காட்டிலும் பகவானுடைய பரமபதத்தை காட்டிலும் அதிசலாக்கியமானது பூலோகத்துல பகவானுடைய 108 திவ்ய தேசங்கள் என்கின்றதான திருமாலுடைய திருஸ்தலங்கள் 108. அந்த 108 ஸ்தலங்களிலும் ஆழ்வார்களுடையதான பரமாத்புதமான பாடல்களை கேட்டு கேட்டு இன்புற்று நின்ற கோலத்தில் கிடந்த கோலத்திலும் விளங்கக்கூடியதான திவ்ய தேசங்கள்ல மிகவும் பெருமை பெற்றதும் காவேரி தட நிவாசி நீனி காவேரி கர ஓரமாக இருப்பதும் பரம பாவன க்ஷேத்திரமான தனக்கு ஈடு இணை அத்தவனாக தன்னை அமைத்துக் கொண்டு விளங்கக்கூடியதான ஒப்புலியப்பன் க்ஷேத்திரமான ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம், மார்க்கண்டேய க்ஷேத்திரம், துளசி வனம், திருத்துழாய்க்காடு என்று பலவிதமான நாமங்கள்னாலே சிறந்து விளங்கக்கூடியதான எம்பெருமானுடைய வைபவத்தை இந்த துளாரவியின் இந்த ஐப்பசி மாசத்துல அந்த க்ஷேத்திரத்தையும் அந்த மூர்த்தியையும் அந்த ஸ்தல மகாத்மியத்தையும் பகவானுடைய வைபவத்தையும் சிரவணம் பண்ணினா எல்லையில்லாததான க்ஷேமங்களை பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கின்றான் என்பதான ஒரு பெருமையான சரித்திரம் ஒப்புலியப்பன் வைபவம். நம்மாழ்வாருக்கு உலகத்துல கஷ்டம்னா கஷ்டம்ங்கிற அது துன்புறுத்தக்கூடிய ஒரு சொரூபத்தை தான நாம் அனுபவிக்கிறோம். அது என்ன கஷ்டம், நான் வாழ்க்கையில பட்டிருக்கிற கஷ்டம் கணக்கு வழக்கு இல்லைங்கிறோம். சுகத்தை இந்த மாதிரி சொல்றான், சுகமா இருக்கலன்னு கேட்டா சொல்றதுக்கே பயப்படுறான். ஏதோ இதுக்கு அவன் பங்குக்கு வந்துடுறோம் மாதிரி நினைச்சுண்டு என்னமா இந்த காலத்துல சுகம்ங்கிறது எங்க இருக்குன்னு இவன் நம்மளை கேக்குற மாதிரி வச்சு நுடுறான். ஆனா ஆழ்வாராதிகளுக்கு சுகம் துக்கம் பிரகாசம் இருட்டு தரித்திரம் ஐஸ்வர்யம் எல்லாம் பகவத் சுரூபமாக அவ அனுபவிக்கிறான். அந்த அனுபவத்தில் பழுத்து நின்ற ஒரு ஸ்தலம் இந்த ஒப்புலியப்பன் க்ஷேத்திரமான இந்த ஸ்தலத்துல

திருவிண்ணகரம் திருவிண்ணகரம்னு இந்த ஸ்தலத்துக்கு ஆழ்வார்களுடைய மங்களாசாதனம். இந்த க்ஷேத்திரத்துக்கு திருவிண்ணகரம்னு பேரு. பகவானுடைய ஸ்ரீபதமான வைகுந்தத்துக்கு பெருவிண்ணகரம்னு பேரு. இது திருவிண்ணகரம் என்ற ஒரு சிறப்பு உடையது. இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பகவான் எப்படி இருக்காராம், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னா பாக்குற ஒரு ஞான பிரதேசமா இருக்குங்கிறாருங்க. நம்மாழ்வார் சுவாமி சொல்றச்சே, நரகம் சொர்க்கம் எல்லாம் நீதாங்கிறார். நமக்கு நரகம் வேற சொர்க்கம் வேற. நன்னா இருக்கிறச்சே சொர்க்கம் மாதிரி இருக்குங்கிறோம். கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வந்து கொடுத்துனா இதை விட நரக வேதனை கிடையாதுங்கிறோம். ஆனா அவர் அப்படி இல்ல, நரகமும் சொர்க்கமும் எனக்கு பெருமாள் நீதாங்கிற. வெல் பகையும் நட்பும், பகமையும் நட்பும் கூட பகவத் ஸ்வரூபமாக அனுபவிக்கிறார். இத வந்து சுவாமி ஸ்ரீ தேசிகன் அவர்கள் சொல்லும் பொழுது

கணஸ்னிக்தசத்ருத்வகீர்த்தய சாயா சாயாதி பாவாதி அகடித கடனம் பிராக கிருஷ்ணம் சடாரி. இதேஷ்டமான சம்பத்தும் நீர் தான் சுவாமி, பரம தரித்திரம் இருக்கு அது கூட தேவரீர் தான். சுகம் அசுகம் ரெண்டுமே நீங்க தான். சுகமா இருக்கிறதும் பெருமாள் தான், அசுகம் வந்தாலும் அவன் தான். ஏன்னா அசுகத்தை பிரார்த்தனையா கூட சில பேர் கேட்டுக்கிறா குந்தி முதலானவாள்லாம். ஏன்னா சுகக்கேடு வரிசைதான் பகவான ஸ்மரிக்க தோன்றது. அதனால அசுகத்தையே கூட அவ ஒரு சுகமா நினைக்கிறா. அதனால அசுக சுக கருக்கிறதேங்கிற சுகமும் அசுகமும் நீதாங்கிற. பத்தன கிராம பகவான் பெரிய நகர்ப்புறத்துலதான் எனக்கு கோயில் கட்டணும், கிராமத்துல நான் வசிக்க மாட்டேன்னு சொல்லல இல்லையா. சின்னஞ்சிறிய கிராமத்துல எல்லாம் பகவானுடைய ஆலயங்கள் இருக்கு. நீர் எங்க வேணாலும் இருப்பீர். உங்களுக்கு பெரிய இடம் சின்ன இடம் கிராமம் நகரம்ங்கிறதே கிடையாதே. அப்படி இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் புண்ணிய அபுண்ணியாரி பவாது, புண்ணியமும் நீர் தான், அபுண்ணியம் புண்ணியமற்றதும் கூட பெருமாள் தாங்க. இப்படி அகடித கடனம்ங்கிறது இருக்கே, சேராத பொருளை எல்லாம் சேர்க்கும் பெருமை என்கிறார் நம்மாழ்வார் சுவாமிகள். அப்படி சிறந்து விளங்கும்படியான இந்த உப்பலியப்பன் க்ஷேத்திரமானது, அந்த வைபவமானது பகவானுடைய விபூதியினுடையதான விரிந்த நிலையை வைபவம்னு கொண்டாடுறோம். அவனுடைய அபாரமான லீலாதிசயங்களை எல்லாம் எளிமையில் எல்லோரும் கண்டு ஹிருதயானந்தப்படும்படியாக காட்டி அருளுகின்றானே, அதுதான் அவனுடைய வைபவம். அந்த வைபவத்தை நாம் சற்று சிந்திக்கும் பொழுது, ஒரு சமயம் பூமி தேவிக்கு ஒரு புள்ளவர் தான், பகவானுக்கு பூமி தேவியின் இடத்துல ஒரு புள்ளவர் தான், நல்ல புள்ளையா பொறுக்கப்படாதோ, நரகாசுரன் பேர் அவனுக்கு. அவன் படுத்தின பாடு சகலமான பேரையும் ரொம்ப எல்லையில்லாத கஷ்டங்களுக்கு ஆளாக்கினான். தாயார் உள்ளமே இந்த புள்ள வாண்டாங்கிற அளவுக்கு வெறுக்கத்தக்க அளவுல அவ்வளவு பாபதோஷ காரியங்களை எல்லாம் இதேஷ்டமா பண்ணினான். அது பகவானுக்கு பிள்ளையா பிறந்தவன். அப்போ அந்த அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போ, பூமி தேவி பூமி புத்திரன் அவன் இந்த பிள்ளையினால லோகம் இவ்வளவு நல்லோர்கள் எல்லாம் சிரமப்படுறாளே, ரொம்ப உபதிரப்படுத்தின் இருக்கானே, இருக்கிறத விட இவன் இல்லாம இருந்தா தேவலேன்னு தாய் உள்ளம் நினைக்க முடியாத அளவுக்கு இவனுடைய விபரீதங்கள் அதிகமாச்சு. அவர் ஒரு மாதிரியா பகவான் பூமி தேவியை துணை கொண்டு நரகாசுரனை வதம் பண்ணிவிட்டார். அதுவும் இந்த ஐப்பசியில தான் வருது நரகாசுர நரக சதுர்த்தி வருதே. ஆகினால அந்த அப்பேற்பட்ட புள்ள போனா சந்தோஷம்னு நினைக்கிறா ஒரு தாயார் அந்த அளவுக்கு அகிதம் பண்ணிட்டான். அப்போ தாயார் நினைச்சாலாம், இப்படி பிறந்த பிள்ளையும் ரெண்டும் கேட்டானா பிறந்து சாது துவேஷியா இருந்துட்டான், நல்ல வேலையா போய் சேர்ந்தான், பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். நாம பெருமாள் அடையறதுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு ஒரு நல்ல தபச பண்ணி பகவத் சரணத்தை சென்று அடைஞ்சு பகவானோட சேரணும்னு பூமி தேவிக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துதான். அப்பேற்பட்டதானே உயர்ந்த வஸ்துக்களை தன்னிடத்தே கொண்டதானே பூமி தேவி நினைச்சாலாம், பகவானிடத்திலே நாமும் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி பூமி நாச்சியாரோடு பெருமாள் விளங்குகின்றான் என்ற ஒரு பெருமையை சம்பாதனம் பண்ணணும்னு தாயாருக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது. அப்ப சுவாமியினிடத்துல பிரார்த்தனை பண்ணினா சுவாமி சொன்னார், அம்மா இந்த புனித பத்திரமான துளசியானது பசுமையோடும் சுகந்தமான ஒரு நிலையில் விரிந்து கிடக்கும்படியானே காவேரி சீரத்தினுடையதானே நைப்பு ஈர பதமுடையதான பிரதேசத்துல நீ நிறைய விருட்சம் மூலமாக மரம் மாதிரி செழித்து ஓங்கி வளர்ந்து அடர்ந்து நீ விளங்கு. அந்த இடத்துல அந்த துளசியின் இடத்துலதான் தாயார் திருவவதாரம் பண்ண போறா பூமி நாச்சியார். அந்த பூமி நாச்சியாரை அடையும் பொருட்டு பரம வைபவத்தை உலகத்துக்கு அருளும் பொருட்டு நான் அங்க வந்து அந்த ஸ்தலத்துக்கு வரப்போறேன். ஆகையினாலே நீ போய் காவேரி தீரம் உடைய அந்த பெருமை சேர்ந்த இடத்துல நீ போய் விளங்குன்னு சொல்லி துளசிக்கும் அனுகிரகம் பண்ணி பூமி தேவியாக நாச்சியார் அவதாரம் பண்ண போற அவளை சேர வரப்போகின்றோம் அங்கேங்கிறதையும் சொல்லிட்டார். பகவான் வந்து நான் இன்ன சந்தர்ப்பம் இன்ன இடத்துக்கு இப்படி வரப்போறேன்னு

அது சத்தியம், நம்மால முதல்ல சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னா சொன்னபடி நடக்கும்னு சொல்லுமே தவிர சொல்லிட்டு இருக்கிற செய்ய நம்மால நடத்த முடியாது. பகவான போலயே சகலத்தையும் நமக்கு நடக்கிற சக்தி இருந்துடுச்சுனா நம்ம கதை தானே உலகத்துல எல்லாரும் பெருசா சொல்ல ஆரம்பிச்சுடுவா. ஒண்ணும் இல்லாத இருக்கிறச்சே நம்ம கதைக்கு தானே இப்ப பிரசித்தமா இருக்கு உலகம். ஆகவே எம்பெருமானதை சொன்ன உடனே அதே பிரகாரம் பிறண்டு ஓடும்படியான நல்ல செழிப்புடைய

அப்படி காவேரியினுடையதான பெருமை சேர்ந்ததான திரு குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோண கஷேத்திரத்துக்கும் திருநாகேஸ்வரம் என்பதான ஸ்தலத்துக்கும் இடையில் உடையதான சிறப்பு வாய்ந்ததான அந்த பிரதேசமானது ஒரே பசுமை காடாக இருப்பேர்னு இருந்துதான். எங்கு பார்த்தாலும் துளசி வனம். காவேரி மாதா மூன்று பிரிவுகளாக அங்கே விகசித்து ஓடிட்டு இருக்காளாம். இந்த காவேரின்ன உடனே இந்த ஐபிசியிலே காவேரின்னு ஸ்மரணம் பண்ணின, காவேரி பிரதேசத்துல இல்லாதவா கூட காவேரி காவேரின்னு தியானம் பண்ணினாலே அவளுடையதான ஜென்ம பாபங்கள் எல்லாம் அவளை விட்டு விலகி விடுகின்றதுன்னு ஒரு பெருமை. என்ன அதுன்னு இந்த துளா ரவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிசியிலே

சலிலம் ஹரி சர்வ சுகவக. கங்காதி புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கங்கா ஸ்நானம்னு இங்க இருந்து நிறைய பேர் போறா, கோடி கணக்கான பேர்கள் எல்லாம் போய் கொண்டு போற பெரிய பாரம் இருக்கே பாப பாரம், இதெல்லாம் போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுறான். அப்ப அபார நம்முடைய பாப மூட்டைகளை எல்லாம் சுமந்துட்டு இது எங்க கொண்டு போய் இறக்கலாம்னு தவிச்சென்று காலம் இந்த கங்காதி புண்ணிய நதிகள் கோதாவரி சரஸ்வதி இந்த நதி தெய்வங்கள்லாம் வா என்ன பண்றா, எப்போ துலாரவு வரப்போறது, துலாரவி எப்போ வரப்போறதுன்னு ஐப்பசி மாசத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காளாம். துலா மாசம் பிறக்க போறதுங்கிறச்சியே ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அத்தனை பேரும் வடக்கேந்து இங்க காவேரியை நோக்கி வந்துடுறாளாம். இந்த காவேரியில வந்து அவ ஸ்நானத்தை பண்ணி இந்த பாப மூட்டையெல்லாம் இதுல கரைக்கிறாளாம். இது இந்த சௌஜன்ய பெருமையை பார்க்கணும். வடக்கேந்து இந்த புண்ணிய நதிகள்லாம் தட்சிணத்துல காவேரியை நோக்கு வருது. அதே பிரகாரம் மாக மாசத்துல பார்த்தாலே காவேரி முதலான நதிகள் சமஸ்தமான பேரும் இந்த கும்பமேளான்னு சொல்றமே இந்த மாதிரி கங்கா ஸ்நானம் இந்த பாப மூட்டை எல்லாம் அங்க கொண்டு சேர்க்கறதுக்கு போறா. பரஸ்பரம் வடக்கு தெற்குன்னு சொல்றமே தவிர ஒரு இந்த திசைகளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை இதுல வாழக்கூடிய ஜனங்களுக்கு இல்லாத போயிடுச்சுன்னு தான் மனசு ரொம்ப வியாக்குலப்பட வேண்டியிருக்கு. இந்த பேதா பேதமே இல்லாத இந்த புண்ணிய கிருத்தியங்கள்லாம் வச்சிருக்காளே. அப்படி இந்த துலா ரவின்னு சொல்ற காலத்துல இந்த காவேரி தீரத்துல வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டா ஐப்பசியில அவ்வளவு விசேஷமா அவர் சொன்னார். ஹரி சர்வ சுகாவகம், பரமேஸ்வரனுக்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் கூட பரம சுகத்தை கொடுக்கறதுங்கிறார் இந்த புண்ணிய தீர்த்தாட்டனமானது. அவ்வளவு சிறப்புடையதான இந்த காவேரியினுடைய ஒரு பிரவாகமுடையதான இந்த ஸ்தலத்துல காவேரி ராஜகன்யகானு இந்த தட்சிண பாகத்துல இங்கே ஒரு ஆசிரமத்தை அமைச்சுண்டு இங்க ஒருத்தர் வாசம் பண்ணியிருக்கார். ஒரு மகானுபாவர் யாருன்னார், அகண்ட தீர்த்தாடன புண்ணிய காத்திரோம் முருகண்டு புத்திரோ முனிரத்ர பூர்வம். முருகண்டு முனிவருடைய புத்திரர் மார்க்கண்டேயர்,

கொண்டாடணுங்கிறது இருக்கே, புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்றதுங்கிறது அவ்வளவு. அதுக்கே புண்ணியம் இருந்தாதான் புண்ணிய தீர்த்தாடனம் கிடைக்கும். ரொம்ப பேர் புண்ணிய தீர்த்த கர வரையில் போயிடுவா, திடீர்னு ஒரு குளிர் ஜோரம் வந்து ஊற பார்க்க திரும்பி வந்துருவா. இது ஒரு புண்ணியம், தங்கிட்ட நெருங்க விடாத பண்ணிவிடும் இவாளுடைய புண்ணியத்தினுடைய மூட்டை. அப்படி அந்த யாத்திரைகள்னால புண்ணிய காத்திரம்னார், புண்ணியத்தினுடைய பெருத்த உடல். அந்த ஒரு நிலையிலே மிருகண்டு புத்திரனான மார்க்கண்டேயர் இங்க வந்து இந்த துளசி வனத்தினுடையதான சூழலை கண்டு சந்தோஷப்பட்டு இங்கே அவர் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாராம். அவர் பிரளய காலத்துல சகல புவனங்களும் பிரளயம் கொண்டு விளங்கின காலத்துல வடபத்திர சாயியாக சின்னஞ்சிறு ஆலையிலே பகவான் தன்னை சிறியவனாக்கி கொண்டு கிடந்த காட்சியை கண்டவர் மார்க்கண்டேயர். இந்த காட்சிக்காகவே காத்திருந்தவர் அவர். ஆகையினால அந்த மார்க்கண்டேயருக்கு இந்த ஸ்தலத்துல தபஸ் பண்ணணுங்கிறதான ஒரு ஆசை ஏற்பட்டது. தபசு பண்ணினார். ஏதாவது ஒரு குறிக்கோள், ஒரு காரியமும் ஒரு சில பேர் பத்து நாள் சேர்ந்தாப்புல கோவில்னா என்ன பலத்துக்காக போயிட்டுருக்கேன்னு சொல்லுவான். பலன் இல்லாதையே, ஒரு குறிக்கோள் இல்லாத மனுஷன் யாருமே எந்த காரியமே செய்யறதில்ல. அது மாதிரி இவருக்கு ஏதாவது இதுல குறிக்கோள் உண்டா, இவர் தபஸ் பண்றாரேன்னா ஒரு ஆசை இருக்கு அவருக்கு. அன்றைக்கு பார்த்தமே ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவினையான், ஒரு ஆலையில மேல இத்துணுடு தன்னை ஆக்கி கொண்டு சகல உலத்தையும் தன் குச்சியில வச்சிருந்து பிரளய காலத்துல ரட்சிச்சன ஆச்சே, அந்த சின்னம் சிறு பாலகனை நமக்கு மருகனாக ஆக்கி கொள்ளணும், அவனுக்கு மாமனாரா நாம இருந்தா எப்படி இருக்கும், இது ஒரு பெரிய ஆசை. என்ன இது, பகவானுக்கு மாமனாரா ஆகிறதுங்கிறது, இப்படி ஒரு அபிப்பிராயம் மனசுல கிடந்திருக்கலாம் அவருக்கு. ஆகியனாலதான் அவருடைய தபசுக்கு பலன் கொடுக்கிறார் பகவான். இந்த இவருக்கு புத்திரியாக ஸ்ரீதேவியாகின்ற பரதேவதையை நீ பூமி தேவிங்கிறதான உனக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாரோ அது அதுதான். நான் நாமகரணம் பண்ணி உன்னை அனுப்பல, உனக்கு பேரை வச்சு இந்த பேர் தான் இந்த பொண்ணுக்குன்னு நான் அனுப்பல. அவர் என்ன பேர் வைக்கிறாரோ அதை சொல்லிதான் உலகம் அழைக்க போறது உன்னை. ஆகியனால நீ இந்த மார்க்கண்டேய முனிவருக்கு புத்திரியாக சென்று அடையவாயின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிவிட்டார். இந்த துளசி விளைந்து கொண்டிருக்கும் முடியாத ஒரு மரம் மாதிரி நல்ல செழித்து விளங்கக்கூடிய இந்த துருத்துழாய் காட்டுல அதன் அடியிலே நிழல்ல கிடக்கு இந்த பெண் குழந்தை. இதை பார்த்தார் மார்க்கண்டேயர், சந்தோஷம் தாங்கல. இந்த குழந்தைய கையில் எடுத்துட்டார், கட்டி அணைத்தார். மடியில நன்னா நங்குன்னு உட்கார்ந்துருந்தது. இவர் முகத்தை பார்த்தது, சிரிச்சது. என்னடிமா சிரிக்கிறேன், நீ யாராத்து குழந்தை, உனக்கு அப்பா அம்மா ஆறு, உனக்கு என்ன பேருன்னு கேட்டார். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீங்க தான். உன் பேர் என்ன தெரியலையே, நீங்க என்ன சொல்லி கூப்பிட போறேன்னு தெரியலையே, எனக்கு நீங்க என்ன பேர் வைக்க போறேன்னு கேட்டு. எனக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு கேட்ட ஒரு குழந்தை பூமி தேவி தான் அவ கேக்குறா மகரிஷியே. அவர் சொன்னார், ஆஹா, இந்த பூமியில் புனிதமான இந்த துளசீவனத்தில் இருந்து அந்த சாய அந்த நிழல்லேருந்து இதுல கடந்து நீ எனக்கு கிடைச்சிருக்கிய அம்மா, பூமி தந்த மகள் அல்லவா நீ எனக்கு, ஆகையினாலே உனக்கு பூமி நாச்சியார்னு பேரு, பூமி தேவின்னு பேரு, வசுந்தரான்னு பேரு அம்பாளுக்கு, பூமிஜான்னு பேரு, பூமியில் தோன்றியவள்னு இப்படி பேரை வச்சு அந்த குழந்தைய, அதுவும் பொன் குழந்தையோ இல்லையோ, பாஷம்னு சொன்னா பெண் பாஷம் ரொம்ப பெருசு, அதை ஜெயிக்கவே முடியாது. எல்லாம் சகலமும் துறந்த மாமுனிவர் இந்த மார்க்கண்டேயர். இந்த பெண் குழந்தை தன்னுடைய பொண்ணுன்னு நினைச்சின்ற உடனே பாஷம் வந்து இவருக்கு பூர்ணமா சேர்ந்து கொடுத்து, அந்த குழந்தைக்காக அப்புறம் சஞ்சாரம் பண்றது, பாலை கொண்டு வர்றது, புஷ்பத்தை பறிச்சுட்டு வர்றது, குழந்தைய குளிப்பாட்டுறது, அலங்காரம் பண்றது, குழந்தைய ரொம்ப போஷிக்கிறார். அங்க போகாதே, இங்க போகாதே, அதை தூக்காதே, இதை தூக்காதேன்னு மென்மையான சரீரம் உடையவளாம், மலர் போன்ற சரணம் உடையவள். ஆகையினால அந்த குழந்தைக்கு எந்த சிரமமும் வரப்படாதுன்னு எல்லாம் தானே விழுந்தடிச்சு செஞ்சுட்டு இருக்கார். இப்ப கூட இத உத்தேசம் என்னமோ சில கிரகங்கள்ல இன்னைக்கும் இந்த ஒரு தர்மம் பொது விதி மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த பொன் குழந்தைகள் காரியம் செஞ்சா அப்பாவுக்கு கோபம் வந்துடும் சில கிரகங்கள்ல பார்க்கலாம். இப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது காரியம் சொல்லிகிட்டே இருக்கே, அவள் படிக்க வேண்டாமா அப்படின்னு பொண்ணுக்காக பறிஞ்சு பத்தினிய நீ செய்யப்படாதா வரணும் உட்காந்துருக்கேன்னு கேட்கறேன். என்னடா காரணம்னா, இதையே பையனை சத்தை செய்ய சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது பண்ணிட்டு போடுவோம் தெரியும், அதனாலதான் மாட்டிக்கிறது அதுல. இதை சொல்றார், ஏன்னா பொன் பொருத்தியாராத்திர போய் சிரமப்படுவலாம், நிறைய அவ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேண காரியம் செய்ய போறா, அங்க போய் கஷ்டப்பட போறது குழந்தை, இங்க எதுக்காக சிரமப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்ணு நடத்துல. அதே மாதிரி தானே ஒன்னாம்டியாலும் ஒத்தராத்து பொண்ணு தானே, அவளும் இப்படி நினைக்கலாம் இல்லையா. அந்த பெண் பாஷம் சகலமும் துறந்த மகா யோகியானவர் இந்த மார்க்கண்டேயர்.

இந்த பூமி தேவியான அந்த பெண்ணு நடத்துல வச்சிருக்கிற பாசம் இருக்கே, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய அடைய கூடவே இவருக்கு கவலையும் வளர்றதுன்னார். கவலையும் வளர ஆரம்பிச்சது. பிள்ளைக்கு அப்பாவா இருந்துள்ளாமா, கன்னிகைக்கு பிதாவாக இருக்கிறது ரொம்ப சிரமம். கன்னியா பருவத்தில உடைய ஒரு பெண்ணுக்கு தந்தையாக இருப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது என்னடான்னார், கன்னியா பருவம் நெருங்கி வருதுன்னா இவருக்கு ஏன் கவலை வரணுங்கிறார். கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, கல்யாணம் பண்ணி கொடுக்குமே, நல்ல வரன் கிடைக்கணுமே, நல்ல மாப்பிள்ளை வரணுமே, நம்ம குழந்தைக்கு தகுந்தவனா வரணும். அது கவலை ரொம்ப அதிகம்தான். அது ஏதோ மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வந்தா போறோம்னு கொடுத்துட முடியுமா? பையன் முதல்ல ஜாதக ரீதியா எல்லாம் பொருந்தி இருக்கணும், குணம் பொருந்தி இருக்கணும், தனம் பொருந்தி இருக்கணும், மனம் பொருந்தி இருக்கணும், பையன் சாதுவா இருக்கணும். மனசுல இருக்கக்கூடியதான கலைவரம் இந்த வேதனையே பெருமாள் இடத்துல சொல்லுவான், சர்வேஸ்வரா திருவேங்கட நாயக்கா ஸ்ரீனிவாசா ஜெகநாதனான லட்சுமி ரமணா, இப்படி குழந்தை பூமி நாச்சியா இருக்கு, நல்ல வரன் கிடைக்கணுமே, இந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டா எனக்கு மனசுக்கு சாந்தியா இருக்கும். கல்யாணத்தை பண்ணிவிட்டான்னு நிறைய தவிர கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான்னு சொல்லல. கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா புக்காத்துக்கு போயிடுவே, அப்புறம் நாம இன்னும் தனியா உட்கார்ந்துருக்கணுமே, அதனால கொடுக்கணுங்கிற அபிப்பிராயம் இவருக்கு இல்லை. இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டா மனசுக்கு எனக்கு ஒரு சந்துஷ்டி சந்தோஷம் ஏற்படும், ஒரு அமைதி உண்டாகும். எம்பெருமானேன்னு பகவான தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கார். இரவு பகல் இதே தியானம் தான். கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கிறாத்துல ராத்திரியில தூக்கம் வராதான் தம்பதிகளுக்கு. இதை தூக்கம் வர்றதுக்குன்னு ஒன்னும் சாப்பிடுறதும் இல்லை, எதை சாப்பிட்டாலும் தூக்கம் வராது இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிற வரை. அது மாதிரி இந்த பாவம் மார்க்கண்டேயர் கஷ்டப்பட்டு இருக்காராம். பகவான் பார்த்தார், என்ன இருந்தாலும் நாமும் அவரை மாமனாரா வரணும்னு வரிக்கிறோம், அவரும் நம்ம மருமகனா வரணும்னு அபிப்பிராயம் இருக்கு அவருக்கு. அவரை ரொம்ப மனசு சிரமப்படும்படியா விடப்படாதுன்னு பகவானுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து வாரி சுருட்டின்னு புறப்பட்டுட்டார். ஸ்ரீவைகுண்டமான பரமத்வ பதத்திலேந்து லக்ஷ்மி நாராயணா பகவான் வாயோ

கூனி குறுகி வயசாயிடுதுனா தானே கூன் விழுந்துடும். விருத்த வருஷத்துல இந்த சூடு தாங்கல. வரக்கூடிய காலமோ மாசமோ பங்குனி மாசத்து நல்ல கடும் வெயில் நடுப்பகல். அன்றைய தினம் பெருமாள் உகந்த திருவோண தினம், பற்றாக்குறைக்கு ஏகாதசி வேற திதி. கதிரவன் சூரிய பகவான் நடு உச்சியில இருக்கார். மண்டைய புழக்கிறது வெயில், பங்குனி வெயில். தள்ளாடி தள்ளாடி நடந்து வரார். குச்சியும் ஊனிண்டு இதுல தேனினுடைய நைப்பு மாறாம அது சொட்ட சொட்ட உடையதான ஒரு வனமாலையே தாரணம் பண்ணி மாலை போட்டுருக்காராம். இந்த வெயில் காலத்துல அந்த பூ கருகி காஞ்சி போயிருக்காதோ? பெருமாள் திருமேனியிலா கிடக்கு, அமுத திருமேனியில கிடக்கு. அமுதமான தேனி சொட்ட சொட்ட கிடக்கு அந்த மாலை அவருடைய கழுத்துல. இதுல திவ்யமான நெத்தியில இந்த வயோதிக பருவத்திலையும் பளிச்சுன தெரியறதான் திருமன் காப்பு நெற்றியில அப்படி தரிச்சுருக்காராம். அப்படி வர்றார் மார்க்கண்டேயர். இவரை பார்த்துட்டார். இவர் ஆசிரமத்தை நோக்கி வர்றார். சந்தோஷமா எழுந்திருந்து சுவாமின்னு வரணும், பெரியவா வரணும், பெரியவரே வரவேணும்னு போய் கரங்கூப்பி இவரை வந்தனம் பண்ணி தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழிச்சிட்டு வந்து உட்காருங்கூர் நமஸ்காரத்தை பண்ணினார். பொண்ணை கூப்பிட்டார். அம்மா பூமி தேவின்னு கூப்பிட்டார். இந்த குழந்தை வந்தா பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இந்த குழந்தை ரொம்ப விருத்தராய அடியன் மாதிரி நீங்களும் இருக்கே, இந்த குழந்தைன்னாரு. என் பொண்ணு இவர். ஆஹா, இந்த பயோதிகத்துல இப்படி ஒரு பொண்ணு அமக்கு, பேஷ் பேஷ், குழந்தை ரொம்ப சுட்டிக்கையா இருக்காளே. கூப்பிட்ட உடனே வந்து நமஸ்காரம் பண்ணாளே, நன்னா குழந்தைய அழகா வளர்த்திருக்காளே. உன் பேர் என்னடிமான்னாரு? பூமி தேவின்னா, பூமி நாச்சியார்னு பேரு. அப்படியா சுவாமின்னு நல்ல நடுப்பகல் பொழுது வந்திருக்கேள், பசியினால சிரமப்படுவேளோ என்னமோ, என்ன ஆகாரம் சாப்பிடுறேள், சீரம் இருக்கே, நல்ல கனிகள் இருக்கு, என்ன ஆகாரம் பண்றேள், தீர்த்தம் சாப்பிடுறேளான்னு உம்ம பாத்திரத்திலே பசி விலகி கொடுத்து, அதுவும் உம்ம பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. பசி, பட்டினி, தாகம், சிரமம், சோர்வு ஒண்ணுமே தெரியல. இந்த குழந்தைய பார்த்த உடனே எனக்கு ஒரு குதூகலமா இருக்கு. நான் என்னென்னமோ நினைச்சுன்னு வந்தேன். இதா இத்தனை வயசு வியர்த்தமா போக்கிவிட்டேமேனு வருத்தப்பட்டு வரேன். ஏன்னா ஒரு கிரகஸ்தாசிரமியாக ஒரு குடும்பம், ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு மனைவி குழந்தைகள்னு பிறந்து அப்பதானே நமக்கு நரகம் இல்லாத இருக்கும். திருமணத்தை பண்ணிட்டு ஒரு புள்ள குழந்தை பிறக்கணும், அப்படி அவனுக்கு தான் கிரகஸ்தன்னு பேரு. குழந்தை குட்டிகளோட இருக்கான், எல்லாரும் கொண்டாடுவா. அப்படி இல்லாத இத்தனை காலம் ஊனா போயிடுச்சேன்னு நான் வருத்தப்பட்டுட்டே வந்தேன். அந்த வருத்தம் இந்த கிரகத்துக்கு வந்த உடனே நிவர்த்தி ஆயிடுத்துன்னு தூக்கி வாரி போட்டு மார்க்கண்டே இருக்கு. நம்மாத்துக்கு வந்த உடனே இவருக்கு இந்த மாதிரி வருத்தம் போயிடுச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் பாவம் புரியலையே? புரியாத உங்களுக்கு புரியலையா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்கலையா? சொல்றேன் கேளுங்க. நீரோ ஒரு பொண்ணை வச்சுட்டு கேள். ஆமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறீரோ இல்லையோ, பண்ணித்தான ஆகணும். பொன் குழந்தைன்னு இருந்தா கல்யாணம் பண்ணாத முடியுமா? அவசியம் கல்யாணம் பண்ணணும். அப்போ அந்த கல்யாணம் பண்ணணுமே, நல்ல இடம் கிடைக்கணுமே நீர் வருத்தப்படுறீரோரோ? கண்டிப்பா, பொன் குழந்தைய வரிச்சுட்டு இருக்கிறோம், வருத்தம் இல்லாத இருக்க முடியுமா? வருத்தப்படுறேன், நல்ல இடமா கிடைக்கணுமே வருத்தப்பட்டு பெருமாளை பிரார்த்திச்சிருக்கேன். பெருமாளை பிரார்த்திக்கிறீரோ இல்லையோ? ஆமா. இப்ப ஒன்னு பண்ணும், நானும் இதே பிரார்த்தனையில இருக்கேன். யாராவது ஒரு பொண்ணை வச்சுருந்து நமக்கு கொடுக்க மாட்டானான்னு ஒரு ஏக்கத்தோடயே இருக்கேன். ஆயினால உம்ம கவலையும் நிவர்த்தியாகும், என்னுடைய பிரார்த்தனையும் ஈடேறும், பரஸ்பரம் ஒரு உபகாரமாகவும் இருக்கும் இது. ஆகையினாலே உமக்கும் கவலை நீங்கும், எனக்கும் மனசுக்கு சந்தோஷம். கல்யாணத்தை பண்ணி கொடுங்க. எப்படி இருக்கும் மார்க்கண்டே இருக்கு? படபடபடபடபடன்னு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடுச்சு. இவர் வயசு என்ன? என் குழந்தை வயசு என்ன? இவர் கண்ணு இருக்கிற இடமே தெரியலையோ, எங்கேயோ போய் ஒளிஞ்சின்னு இருக்கு கண்ணெல்லாம். உள்ள போயிடுதான், அத்தனை வயசு, முகமெல்லாம் சுருங்கி கிடக்கு. ஒரு ஒரு அடி எடுத்து வச்சா 8 அடி பின்னாடி போறார். இதுக்கு ஒரு பெரிய ஒரு தடி ஒண்ணு கையில வச்சுருக்கு. அத ஊனிண்டு வரச்சையே இந்த கதியில இருக்கார். இவர் கல்யாணம் பண்ணிக்கணுமா, குடுத்தனம் பண்ணணுமா, புள்ள குட்டி பிறக்கணுமா? பிரபு ஸ்ரீனிவாசா, இது என்ன சோதனை? இந்த கடவுள் இப்படி வந்து என்ன ரொம்ப கடுமையா சோதிக்கிறாரேன்னு கவலைப்படுறார். அம்மா, இப்போ திடீர்னு என்ன பார்த்ததுக்கு அப்புறம் உமக்கு கல்யாணம் ஞாபகம் வந்துதான்? உம்ம பார்த்ததுக்கு அப்புறத்தோட இல்ல, உங்க பொண்ணையும் பாத்தியனோ இல்லையா? பார்த்த உடனே கல்யாணம் இனிமே நிக்கப்படாது, நமக்கு சீக்கிரம் பண்ணி விடுறதுதான் நல்லது. இப்படி வயசு ஆகப்படாது, இப்ப வயசு ஆகலேன்னு அவருக்கு ஒரு ஞாபகம். அதனால கல்யாணத்தை பண்ணினு மனசுல எனக்கு அபிப்பிராயம் வந்துட்டு, ஏதோ ஒரு வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடவோ, ஒரு பாலை காய்ச்சி கொடுக்க, ஒரு பதார்த்தம் பண்ணி கொடுக்க, ஒரு இனிமையா பேச, ஒரு உபகாரங்கள் பண்ண, ஒரு ஒத்தாசை பண்ணிட்டு, ஒரு தொண்டுகள் பண்ணிட்டு குழந்தைய கொடுத்துருங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி. சுவாமி, குழந்தைக்கு என்ன வயசுன்னு நினைச்சுட்டு நீங்க பேசுறேன். சின்னம் சின்னம் சிறு கண்ணி இவள்

ரொம்ப குழந்தை, அது என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாதுங்கானோ. அப்படி அந்த குழந்தைய வளர்ந்து வளர்த்துட்டேன் நானும். ஒரு அடுப்புல ஒரு பதார்த்தத்தை வச்சு அதுக்கு உப்பு போடணும்னு தெரியாது குழந்தைக்கு. ஒரு உப்பு போட்டாதான் நன்னா இருக்கும், அந்த உப்பையும் அளவோடு போட்டாதான் ஒண்ணுமே தெரியாதுங்கானோ. நம்ம செல்லமா வளர்த்துட்டேன் இந்த குழந்தைய. பொண்ணுன்னு பேரை தவிர பேதை, ஒன்னும் தெரியாத குழந்தை, ரொம்ப சாத்வி. முதல்ல பேசுறதுக்கு பாருங்க ரொம்ப வெக்கப்படுவோம், பேச்சே சரியா வராது. இப்ப போட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறே, நல்ல வேலை உங்களுக்கு பொண்ணுக்கும் நன்ன அதிகமா பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. அதீதமா பேசினா தான் சமாளிக்கிறது சிரமமே தவிர, பேச்சு வராது ஜாஸ்தின்னா சமாளிச்சுடுறேன். நாமளே ரெண்டு பேர்ட்ட சொல்லிடுறோம், எங்க காத்துல அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு போயிடலாம். இது பேச விட்டுட்டாதான் நாமும் சேர்ந்துன்னு மாட்டின்னு சிரமம் பண்ணும். அதனால ஒண்ணும் நீர் வியாகுலப்பட வேண்டாங்க, நான் நினைச்சதெல்லாம் உங்க அது பொண்ணு நடத்துல இருக்கு. எனக்கெல்லாம் இந்த நாக்குக்கு ருச்சியா அப்படி செமிச்சு இப்படி செமிச்சு சாப்பிடணும், போட்டதே சாப்பிடுறோம். வாஸ்து தான், நம்ம எந்த மாதிரி நைவேத்தியம் வச்சாலும் கிருஷ்ணான்னு போயிடுறானோ இல்லையோ, அதுலேருந்து வர புகையை மாத்திரம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்னு போயிடுறானோ இல்லையோ, உடனே இலையை கொண்டு போட்டு பரமா இருப்பா நான் சொல்றேன். அப்படி சொல்ல ஆரம்பிச்சா நம்ம தான் நாட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு இங்க வைப்போமா? அதனால எதை காட்டினாலும் போறது கண்ணால பாத்துட்டேன்பான்னு விட்டுட்டு போயிடுறானோ இல்லையோ, அவ்வளவு சாதுவானவன் இல்லையா பகவான், பிடிவாதம் பண்ண மாட்டானே. எத்த போட்டாலும் சாப்பிடுவேன், இப்படித்தான் இதுல உப்பு போட தெரியலன்னா வேண்டாம். இன்னொன்னு பத்தியாளா, வர வர லோகம் பூரா என்ன ஒரு வைத்திய முறையில பார்த்தா லவண வர்ஜிதம் போனும், உப்பே சேர்க்கப்படாதுங்கிறான். சகல ரோகங்களும் உப்புலதான் இருக்குங்கிறான். ஆகினால எல்லா விதமான உபாதிகளுக்கும் காரணமான உப்பு போட தெரியாது எங்க பொண்ணுக்குங்கிறே, அதுவே ஒரு நல்லது. நான் இந்த க்ஷணத்திலேருந்து உப்பு போட்டு சாப்பிடறத விட்டுறேங்கிறான். நான் உப்பு போடாது சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், இதுவரை பொண்ணை விட மாட்டேங்கிறான். மார்க்கண்டேயருடையதான புத்திரிய விட மாட்டேன், உப்பு இல்லாத சாப்பிடுறேங்கிறான். என்ன ஒரு வைபவம் பாருங்கோ, என்ன ஒரு காருண்ய பாவம் பகவானுக்கு. நீங்க கவலவே பட வேண்டாம், எப்பொழுது எனக்கு இவள் தாரம் என்று நான் மனசனால நினைச்சுட்டேனே, கண்ணே இவள் செய்வது

ஏழா பூஜை நான் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மனசுக்கு ஏற்ற இவள் தான் எனக்கு பத்தினி. இனிமே என்னத்துக்கு விவகாரம், ரொம்ப நாள் பேசிட்டு இருக்க வேண்டாம். சுபகாரியங்கள்லாம் சீக்கிரம் பூர்ணமாகணும், கல்யாணம் பண்ணிக்கிறேன். குடும்ப கன்னிக்கையே கண்ணை மூடிண்டார். கண் கலங்கிறது, மனசு துடிக்கிறது, வாய் குளறது. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. மனசுக்குள்ளே ஸ்ரீனிவாசனான பகவான பிரார்த்தனை பண்ணினார். கஸ்தூரி திலகோர்த புண்ட விலசத் பாலஞ்ச நீலாளகம் கந்தர்பாதிக சுந்தரம் கட்டில சத் பீதாம்பரம் ஸ்ரீதரம் ஸ்ரீ வத்சாங்கித வக்ஷ சம்ஸ்ருத ஜன அபீஷ்ட

பகவான் ஸ்ரீனிவாசனான பிரபுவே தியானம் பண்ணினார் கண்ணு மூடிண்டு. அப்போ மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் அவருக்கு ஏற்படுறது. ஒரு கால் தேவரீர் தான் அடியேனை சோதனை பண்றதுக்காக இந்த மாதிரி ரூபத்தில் வந்திருக்கேன்.

அடியனிடத்திலே ஒரு விபூதி வைபவமாக விளையாடுறேளா? நான் என்ன சொல்றேன்னு கேட்கணுங்கிறதுக்காக இப்படி மாற்று வேஷத்துல வந்து என் மனசுக்கு இப்படி ஒரு துன்பம் நேரும்படியா நீங்க தான் நடந்துக்கிறேளா? பகவானே, என்னால உன்னையும் உணர்ந்து கொள்ள முடியலையே, தெளிவா புரிய மாட்டேங்கிறதே, நான் என்ன செய்வேன்? இந்த ஸ்ரேயஸ் பிரேயஸ்ங்கிறது ஸ்ரேயஸ்கரமான காரியம்னா பிரியத்துக்கு விருத்தமா இருக்குது. என்னுடைய பிரியமான என் பொண்ணுக்கு இது ஒவ்வாததா இருக்கேன். குழந்தைய ஒரு வார்த்தை கேட்டுள்ளாம்னா பெரியவர் என்ன சொல்லுவாரோ? பெரியவரே, ஒரே ஒரு விஷயம், என் குழந்தை சம்மதப்படுறாளான்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறேனே. அம்மா பூமி தேவி, இந்த பெரியவர் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். கல்யாணம் பண்ணிக்கிறியா அம்மா? உன்ன நான் அவருக்கு விவாகம் பண்ணி கொடுத்துட்டுமா? அவர் ரெண்டு கையாலையும் கண்ண கசைக்கிண்டு, அப்பா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயத்துல ரொம்ப சிரமமா இருக்கு, இவருக்கு கொடுத்துடுறேன்னு அப்படின்னு நீங்க நினைச்சாள்னா அதை விட ஏதாவது அது ஒரு பாருங்கோ. மனுஷியாளுடைய சஞ்சாரம் இல்லாத பிரயோஜனத்துக்கு இல்லாத ஒரு பாழுங்கணர் இருக்கு பத்தியா, அதுல கொண்டு என்ன போட்டுருங்கோன்னாலும் அந்த அளவுக்கு இந்த விருத்தரை பார்த்த உடனே தாயாருக்கு மனசு எல்லாம் ஒரு திருவிளையாடல் தானே. இத சொன்ன உடனே பெரியவருக்கு கோபம் வருது. யாருக்கு? பெருமாளுக்கு. சொன்னார், பொண்ணெல்லாம் போய் கேட்டுருப்பாளா கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த காலத்துல எல்லாம் கேட்டுடா கல்யாணம் பண்ணி கொடுத்தா, ஏதோ பாப்பா கல்யாணத்தை பண்ணி கொடுப்பா, புக்காத்துக்கு அனுப்புவான். இவன் ஆரிய அம்மா போய் கேட்க சொன்னா, சின்ன வயசு குழந்தை, அதுக்கு என்ன நல்லது கெட்டது என்ன தெரியும் அதுக்கு? அது அடிக்கடி இந்த பாழுங்கணத்தை தான் பாத்துருக்கு, அதுகிட்டயே போய் விடறேங்கிறது. போய் யாரு போய் இவங்க கேட்க சொன்னா அந்த குழந்தைய அப்படிங்கிற. இனிமேலும் இந்த மாமனாருக்கு சிரமம் கொடுக்கப்படாதுன்னு கண்ணு மூடிண்டு பகவானே அப்படியே கண்ணுல ஜலத்தை பெருக்கிண்டு பிரார்த்திச்சிருக்கிற மார்க்கண்டேயருக்கு முன்னாடி பகவான் சர்வாலங்கார பூஷித்தனாக சாட்சாத் ஸ்ரீனிவாசனாக வெங்கடேஷ மூர்த்தியாக அதிமங்கள ஸ்வரூபத்தோட காட்சி கொடுக்கிற. அப்படி காட்சி கொடுத்த உடனே மார்க்கண்டேய மகரிஷி கூப்பிடுறார், மாமனாரே கண்ணை திறந்து பாரும் ஐயா, ஏதோ கண்ணு கலங்குகிறீர், வாய் விட்டு புலம்புகிறீர், மனம் வருத்தப்பட்டு என்னென்னமோ சொல்லிட்டு கேளே, கண்ணை திறந்து பாருங்கோ, யார் வந்திருக்கேன்னு பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தார் சாட்சாத் ஸ்ரீனிவாசன் வெங்கடாஜலபதியான பகவான் நிற்கிறார் எதிர்க. கேட்கணுமா மார்க்கண்டேயருக்கு சந்தோஷம் தாங்கல, பிரதட்சணம் பண்ணினார். சர்வேஸ்வரன் அப்படியே நமஸ்காரத்தை பண்ணினார். நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்து நின்ன உடனே பொண்ணை கொண்டாங்கோன்னார், கல்யாணத்தை பண்ணி கொடுங்கோ அப்படின்னார். சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் பொண்ணு நிச்சயமா உங்களுக்கு தான் கொடுக்க போறேன், உங்களை தவிர வேற ஒருத்தருக்கும் இல்ல, எங்க பூமியினாச்சியார் உமக்குத்தான் பத்தினி, ஆகினாலே அதுல ஒன்னும் தயக்கமோ தடையோ கிடையாது. ஆனா எனக்கு பந்துக்கள் கிடையாது, எடுத்து போட்டு கல்யாண காரியங்களை செய்யறதுக்கு மனுஷா கிடையாது, நீ வாட்டுக்கு பொண்ணை கொடுன்னு திடீர்னு முகூர்த்தத்தை சொல்லி இப்பவே கண்ணிக்கையை தானம் பண்ணி போடுங்க, பாணிகிரகணத்தை பண்ணிக்கிறேங்கிறேல, கல்யாணம்ங்கிறது ஒரு எல்லாரையும் கூப்பிட வேண்டாமா, ஒரு மகோத்சவமா நடத்த வேண்டாமா, எத்தனை பேர் இந்த தேவரீருடைய இந்த கல்யாண மகோத்சவத்தை சேவிக்கிறதுக்குன்னு காத்துட்டு இருக்கா? ஓசப்படாத கல்யாணத்தை பண்ணி பேசாத ஒரு செலவு இல்லாத பண்ணிவிடலாங்கிற மாதிரி பேசுறீரே, நியாயம் இல்லையே. அதனால இது எப்படி நடக்கணுமோ அப்படி நடத்தீங்கோ, பொண்ணு உங்களுக்கு தான் கொடுக்க போறேன், நீர் எனக்கு மாப்பிள்ளை தான், நான் உங்களுக்கு மாமனார் தான். அவர் சொன்னார், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆச்சாரிய பூமி தேவியே, எல்லாரும் வரனுக்கு என்ன தட்சணை கொடுத்தீன்பா, நான் வரனுக்கு நீர் கொடுக்க வேண்டாம், பொண்ணை கொடுக்கிறவரான உமக்கு நான் வந்து வரம் தரேன்னாருவர். மூணு வரம் உங்களுக்கு கொடுக்கறதுன்னு அபிப்பிராயப்பட்டுட்டேன், ஏன்னா இவ்வளவு பரிசோதனையிலையும் ஜெயிச்சு வந்து எனக்கே உம்முடைய புத்திரின்னு சங்கல்பத்தோட சொல்லிவிட்டேன், உமக்கு கொடுத்துட்டு நான் அந்த கன்னிக்கைய பாணிய கிரகணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு வரம் கொடுக்கறேன் மூணுன்னா கொடுக்கறாருன்னா, நான் கேட்கற வரத்தை மூணு கொடுங்கோன்னார் மார்க்கண்டேயர். வரமும் கேட்க தெரியணுமோ இல்லையா, அழகா கேட்கிறார், என் குழந்தை உப்பு போட்டு சமைக்க தெரியாதுன்னே நான் உப்பு இல்லாத சாப்பிடுறேன், எங்காத்துக்கு வரவாளியும் உப்பு இல்லாதையே சாப்பிட வைக்கிறேன், நான் ரசிகனா இருக்கிற மாதிரி எல்லாரையும் அவனையும் ரசிகோத்தமனாகவே பக்தனையும் பண்ணிவிடுறேங்கிறேன், ரொம்ப சந்தோஷம், அதை காப்பாத்தி கொடுக்கணும், அவா அவா பாட்டுக்கு ஒரு பொட்டலத்தை உப்பை கட்டின பாத்துக்கு சாப்பிட போனா சாப்பாட்டுல உப்பே இருக்காது, அதுக்காக தான் நான் இங்கேருந்து கொண்டு போறச்சே கொஞ்சம் ஒரு சின்ன பொட்டலமா எடுத்துட்டு போய் கலந்து விடுவேன்னு வந்தா என்ன பண்ணுவீர்னார். அவனுக்கு நரகம் தான் விட்டார். இன்னைக்கும் உப்பிலியப்பன சன்னதியில பெருமாளுக்கு உப்பிலின்னு ஒரு பேர் இருக்கு, உப்பில்லாத பெருமாளுக்கு உப்பிலின்னு ஒரு நாமம், ஏன்னா உப்பு இல்லாத லவண வர்ஜித வெங்கடேசனாக இருக்க. அதனால இந்த மாதிரி உப்ப பொட்டலம் கட்டின்னு வந்து சாப்பிட்டான்னா அவனுக்கு ரௌரவங்கிற நரகத்துக்கு அவன் சொந்தக்காரனா ஆயிடுவோன்னு விட்டார். அப்படி ஒரு தோஷம் அங்கேன்னு விட்டார். அடுத்தது என்ன வரம்னா, இந்த க்ஷேத்திரமானது அடியன் தபஸ் பண்ணி உங்களை மாப்பிளையா நான் அடைஞ்சிருக்கேன், அதனால மார்க்கண்டேயனுக்கு இப்படி இந்த க்ஷேத்திரத்துல ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கேன், க்ஷேத்திரவாசியா நீங்க இங்கேயே இருந்துருக்கணும், எனக்கு பொண்ணையும் மாப்பிளையும் சதா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா, அப்ப மார்க்கண்டேய க்ஷேத்திரம்னு இருக்கட்டும், இந்த க்ஷேத்திரவாசியா நான் இருக்கேன்னு விட்டார் சுவாமி. அதோட மாத்திரமல்ல, பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேரு துளசி வனம்னு பேரு, திருத்துழாய் காடு. துளசி எங்க இருக்கோ அங்க பெருமாள் நாச்சியாரோட இருக்காருன்னு அர்த்தம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த க்ஷேத்திரத்துல தான் பூமி நாச்சியார் மாத்திரம் பெருமாள், பெருமாள் நின்ற கோலத்திலையும் பூமி நாச்சியார் பக்கத்துல இருந்து அமர்ந்த கோலத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்ரீதேவி.

பூதேவின்னு ரெண்டு தேவியோட தான் பெருமாளுடைய வைணவ ஸ்தலங்கள்ல பார்க்கலாம். இங்க பூமி தேவி நாச்சியார், பூமி நாச்சியார் ஒரு தெய்வத்தோட இருக்கார், இங்க தாயாரோட இருக்க. பூவராக கஷேத்திரத்தில் இருக்கார், பூமியை உதாரணம் பண்ணினத்தினாலே ஸ்ரீமுற்றத்திலே பூவராகனா இருக்க. இந்த ஒப்பிலேபன சன்னிதியிலே பூமி நாச்சியாரோட இருக்கார், இந்த ஒரே பிராட்டியோட. ஏன்னா ரெட்ட நாச்சியாரோடய அவர் இருந்து நாம திவ்ய தேசங்களை சேவிச்சிருக்கோம், இந்த இடத்துல பூமி நாச்சியாரோட மாத்திரம் இருக்கார் சுவாமி. ஆகவே இந்த கஷேத்திரமானது துளசீவனம் மார்க்கண்டேய கஷேத்திரம்னு அந்த ஒரு பெருமையை கொடுத்து விடுறார். லவணவர்ஜிதமாக உப்பில்லாதவனாக தன்னை ஆக்கி கொண்டார் சுவாமி. அடுத்தது என்ன, எப்பொழுதுமே நீங்காமல் இதே ஸ்தலத்திலிருந்து தன்னை வந்து சேவிக்கிறவாளுக்கெல்லாம் பரம ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு அனுகிரகம் பண்ணினார். அப்போ விவாகம் எப்போ முகூர்த்தம், எந்த பங்குனி திருவோணத்துல வந்து மார்க்கண்டேயருக்கு தரிசனம் கொடுத்து ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரோ முகூர்த்த நாள் எந்த மாசத்துல வச்சார்னார், அடமழை காலம்னு சொல்லுவா. பழைய காலத்து அப்பிஷி கார்த்திகை அடைமழை காலம்னா இடைவிழா விடாம பெய்யுமா. இந்த அப்பிஷி கார்த்திகை சமையலுக்காகவே சில பதார்த்தங்கள்லாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே கோடையில சம்பாதனம் பண்ணி வச்சுப்பா. வாசல போக முடியாது, ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க முடியாது. அப்படி மழை பெய்யக்கூடிய காலம் இந்த ஐப்பசியும் இந்த கார்த்திகையும். இதுலதான் துலா ஸ்நானம், கொற்ற மழையில காவேரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவா. அவ்வளவு மகத்தான ஒரு புண்ணியமுடையதான இந்த மாசமானது. பகவான் வந்து ஐப்பசி திருவோணத்துல கல்யாணம்னு விட்டார். சொன்ன உடனே பரம சந்தோஷமா இருக்கண்டே இருக்கு. பகவான் உடனே வைணதே என கூப்பிட்டார், கருட பகவான கூப்பிட்டார். அப்பா கருடா, நமக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு, இந்த மார்க்கண்டேயருடைய புத்திரியான பூமி தேவியை நான் பிராணிகிரணம் பண்ணிக்க போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆகையினால நம்ம கல்யாணத்துக்கு வேண்டிய மங்கள பத்திரிகையெல்லாம் தயார் பண்ணி சத்தியலோகம் போய் பிரம்மதேவன் மூலமாக விநியோகம் பண்ண சொல்லுன்னார். அதாவது அழைப்பிதழ் வரணும் மொழிய கல்யாணத்துக்கு. என்னதான் சர்வேஸ்வரனுடைய கல்யாணம்னா என்ன கூப்பிடல ஒன்னும் கூப்பிடலேன்னு அந்த குற்றம் குறைகள் வரக்கூடாது. ஆகையினால கருட பகவானிடத்துல அந்த பொறுப்பு ஒப்படைச்சார். அவர் என்ன பண்ணினார், உடனே பத்திரிகை எடுத்துன்னு பிரம்மாட்ட போனார். பிரம்மதேவனிடத்துல போய் சொன்னார், பெருமாளுக்கு மாதிரி திருக்கல்யாணம் அங்கே. அப்படியா, பரம சந்தோஷம். ஏன்னா பூலோகத்துல பகவத் மகோத்சவம் நடத்துறதுக்கெல்லாம் சகல ஏற்பாடுகளையும் பண்ணி அதி பிரம்மாண்டமாக பகவானுடைய மகோத்சவம் நடத்துறவர் பிரம்மா. அதனாலதான் பிரம்மோத்சவம்னு பேரு. பிரம்மா இருந்து இந்த கல்யாணங்களை நடத்தி வச்சு இந்த வைகாச சைத்ரோத்சவாதிகள் எல்லாம் பிரம்மா இருந்து நடத்துறதுனாலதான் பிரம்மோத்சவம்னு பேர் வந்த காரணமே. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் சைவமோ வைணவமோ சாக்தமோ எந்த சந்நிதியா இருந்தாலும் பிரம்மோத்சவம்னு தான் பேரு. பிரம்மோத்சவம்னா பிரம்மதேவன் வந்திருந்து அந்த மகோத்சவத்தை அவர் ஏற்பாடு பண்ணி நடத்துறாருன்னு ஐதீகம் அது. அந்த ரீதியில் ஐப்பசி திருவோணத்தில் அந்த மங்கள க்ஷேத்திரமான அந்த ஒப்புலியப்பன் விளங்கக்கூடியதான இந்த மார்க்கண்டேய க்ஷேத்திரம் வருகின்றார்.

இந்த திருவண்ணகரம் என்றதான புண்ணியஸ்தலம் தாராம். கன்யாம் கனக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் தாஸ்யாமி விஷ்ணவே துப்யம் சாட்சாத் உலோக நாயகனாய் ஜெகநாதனான பரமாத்மா பரமபதவாசியான லட்சுமி நாராயணனான பகவானுக்கு ஸ்ரீனிவாசனான பகவானுக்கு பூமி நாச்சியார பாணி கிரகணம் பண்ணி கொடுத்து கன்னிகாதானம் பண்றார். மார்க்கண்டேயர் எங்க அவ்வளவு சாவரன் அவர் போடுறதுக்கு வசதி இருந்தார்னா, கன்யாம் கனக சம்பன்னாம்னா சகல வஸ்துக்களும் எவ்வளவு அள்ளி அள்ளி தரக்கூடிய நாச்சியாரோ அந்த பூமியில் இருந்துதானே சொர்ணமும் கிடைக்கிறது. அவளுக்கு என்ன பஞ்சமா? எங்கேயாவது கடன் வாங்கணுமா? இல்ல யாச்சியாவது இரவல் வாங்கணுமா? சகலமும் கொடுக்கக்கூடிய பூதேவியானவள், அவளுக்கு என்ன குறைச்சல்? அதனால கனக சம்பன்னையான பரதேவதைக்கு சர்வாபரண பூஷிதாம் என்று தாசியாமி விஷ்ணவே துப்யம்னார். அவன் பகவானாக இருந்தாலும் பவுன் போட்டு பொண்ணை கொடுக்கறதுன்னு ஒரு சாம்பிரதாயம். அப்படி கொடுத்து என்ன மாப்பிள்ளைய வசப்படுத்திக்கிறதா, வேற என்ன? அப்படியெல்லாம் சர்வலோகன சரண்யனான சாட்சாத் பகவான் பரம சந்தோஷத்தோடு கூட இந்த பரதேவதையான பூமி நாச்சியாரை செய்து கொண்டு இந்த க்ஷேத்திர வைபவம்

சந்தர்ப்பம் என்னன்னாக்க, அங்கே தர்ம சொரூபமான தர்ம தேவதைக்கு பகவான் பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறார். காவேரி மாதா பிரத்யட்சமா தரிசனம் பண்றா பர வாசுதேவனான ஸ்ரீனிவாசனே. அந்த க்ஷேத்திரமே ஆகாஷ நகரம்னு பேரு. அங்க வந்து நாலு ஆழ்வார்கள், திருமங்கை மன்னன், நம்மாழ்வார் சுவாமிகள் ஆழங்கால் பட்டு பகவான் இடத்துல சேராததையெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய பரம சாதுரியம் உடையவன் சதுரன்னு அந்த பாசுரங்கள்னாலே திருவாயு மொழினாலே ரொம்ப ஆனந்தமா படியிருக்கார் திருமங்கை மன்னன். வாழ்க்கையே எனக்கு வாண்டான்னு எனக்கு செற்றாய் கொற்றவனே திருவண்ணகர் மேயவனேன்னார். இலங்கைக்கு இறைவனை செற்றா இல்லையா, ராவணன் வதம் பண்ணி வெற்றி வாகை சூடியினவன், அப்பேற்பட்ட பெருமாளே திருவண்ணகரானே எனக்கு இதை விட சுகிருதம் எதுலையும் இல்லேன்னு வேண்டேன், மனை வாழ்க்கையின் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி பரமானந்தமான ஒரு க்ஷேத்திரம் அது, புண்ணிய க்ஷேத்திரமான இந்த வைகுந்தம் என்பது இது. பெருவிண்ணகரம் என்பது பரமபதத்துக்கு பேரு, இது திருவிண்ணகரம் என்று ஆழ்வார் மங்களா சாசனத்துல திருவிண்ணகரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர். அதனாலதான் கையும் உரையும் கருத்தும் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ற ஒரு பெரியவர் சொன்னார், கையும் உரையும் கருத்தும் இதெல்லாம் ஈஸ்வரன் உனக்கு கைங்கரியம் பண்றதுக்குன்னு திருத்தி, இது வேறு இந்த புலன்களினுடைய நிலையை வேற இடத்துக்கு போக விடாத பண்ணி உனக்கே தொண்டு செய்யும்படி திருத்தி ஆண்டாய். ஆகையினாலே என்னப்பனே பெருவிண்ணகராலும் பேரு வேண்டேன் திருவிண்ணகராளான். அப்பேற்பட்டதான இந்த திருவிண்ணகரத்தினுடைய மகாத்மியமான தன் ஒப்பார் இல்லப்பன் நம்மாழ்வார் சுவாமிக்கு ஐந்து நிலையில் சேவையை சாதிச்சவர், என்னப்பனாக பொன்னப்பனாக மணியப்பனாக முத்தப்பனாக தன் ஒப்பாரில்லப்பனாக இன்னைக்கும் அஞ்சு திருமூர்த்திகளும் உடையதான சன்னிதானம் இருக்கு இந்த உப்புலியப்பன் கோவில்ல. அதனால க்ஷேத்திர தரிசனம் மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம். திவ்ய தேசங்களும் சைவ ஸ்தலங்களும் சென்று சென்று சேவித்து நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடி தேடி சென்று சிவபெருமானை என்று வணங்கி மனித ஜென்மாவை எடுத்த நாம் இந்த மகத்துவமான பிறவியில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய புண்ணிய சம்பாதனங்களை எல்லாம் இற்ற வேண்டி சிரவணாது புண்ணியம் தரும் இந்த தன் ஒப்பாரில் இல்லாததான ஒப்புலியப்பனுடைய வைபவத்தை அனுபவித்தோம். இப்பேற்பட்டதான சுவாமி சகல லோகங்களையும் ரட்சிக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு மங்களம் கோசலேந்திர யமகனீய குணாப்தய சக்கர

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகாணும் நிகழ்ச்சியின் முதல் பாடல். ஏழையின் சிரிப்பில் படத்திலிருந்து முனிமேனன் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பது.
2: நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி,

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். நேரம் 2:45:45. ஒலிக்கும் அடுத்த பாடல் காஞ்சனா படத்திற்காக சுஜித் சுரேசன் தர்ஷனா பாடியிருப்பது.

0: இதுக்கும் அடுத்த பாடல் குட்டி படத்திற்காக பிரியா ஹிமேஷ் முகேஷ் பாடியிருப்பது.
1: ஆஹா.

0: அடுக்கலையிலே சூப்பர் ஸ்டார் ஆய மிக்சர் கிரைண்டர்களுக்கு ஆகர்ஷகமாய ஆஃபர்களுமாய் பிட்டாப்பிளில் சாட்டர்டே சர்ப்ரைஸ் சேல்.
1: பழைய மிக்ஸி எக்ஸ்சேஞ்ச் ചെയ്യുമ്പോൾ நேடாம் 1234 ரூபாய் வரை எக்ஸ்சேஞ்ச் ஆனுகூலியம். கூடாதே எல்லா மிக்ஸர் கிரைண்டர் ஃபுட் ப்ரோசஸர் ஜூசர்

0: ಘಟನಾ ಸ್ವಯಂ ಹಿ ಕಟ್ಪಡೆ ಭಾರತೀಯ ಸೇನಾ.
1: இன்றைய தேநீர் நேரத்தில் நான் ஈ படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: एंड अब जया घड़ी भी संदेश दे रही है दैट वी नीड टू रैप अप.
1: बिल्कुल, तो श्रोताओं समय हो चला है परिक्रमा के आज के अंक को यहीं समाप्त करने का. तो अनुमति दीजिए मुझे यानी जया और हमारी को होस्ट सायरा मुज्तबा को आज का कार्यक्रम यहीं समाप्त करने की.
0: नमस्कार.
1: नमस्कार.
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். வாதாபி கணபதி ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

அடுத்து மாரவைரி ரமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. நாசிகா பூஷணி ராகம் ரூபகதாளம்.

அரங்க இசை நிகழ்ச்சியில் அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கலிகி உண்டே கதா, கீரவாணி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அரவிந்த் பார்கவ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

இதே அலைவரிசையில் நாளைய அரங்கிசையில் ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.

0: उत्तर प्रदेश के बाकी हिस्सों और गुजरात तथा मध्य प्रदेश के अधिकतर हिस्सों से दक्षिण पश्चिम मानसून के धीमे पड़ने से हालात अनुकूल होने की उम्मीद है। न्यू चंडीगढ़ में भारत और वेस्टइंडीज के बीच तीसरा और अंतिम एकदिवसीय क्रिकेट मुकाबला जारी है। ताजा समाचार मिलने तक भारत ने 49वें ओवर में 7 विकेट पर 316 रन बना लिए हैं। इसके साथ ही ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. இந்த அலைவரிசையில் இனி வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திருமங்கை ஆழ்வார் நாடகம், எழுதியவர் அருணகிரி அவர்கள், நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, கே ஆர் செல்வராஜ், ஸ்ரீஹரி, டி கிருஷ்ணமூர்த்தி, டி வெங்கட்ராமன், ஆர் சாய் நரசிம்மன், டி பாலசுந்தரம், பி உமா மகேஸ்வரி, ஆர் எம் எஸ் ஹேமமாலினி, கே ஆர் அனுராதா ஆகியோர். வானொலி வடிவம் பிரபஞ்சம், எஸ் பாலச்சந்திரன். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரை கானம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் ஸ்ருதி சதோலிக்கர் அவர்களின் சித்தாரிசை, தொடர்ந்து ஹரிஹரன் அவர்கள் பாடியுள்ள கசல் கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், செம்பனார் கோயில் SRGS மோகன்தாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும், ஷர்மாநகர் ஜி ஜெய்சங்கர் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 திரை காணும், காலை 9:00 இசை பெட்டகம், டி கே கோவிந்தராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நுங்கம்பாக்கம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தெலுங்கு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை காணம், 12:40 மெல்லிசை, பகல் 1:10 இசை மலர், உஷா கிருஷ்ணன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரை காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீவித்யா விஸ்வநாத் அவர்களின் வீணை இசை இடம்பெறும், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கணிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எம் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத உரை சித்திரம் இந்தியில், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரை காணம். இதுவரை எமது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
2: காலை 11:00 மணியிலிருந்து மாலை 4:00 வரை அலுவலக

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி கேட்கல
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில் தருமபுரி ஆகாஷவாணி பண்பலை 20ஆம் ஆண்டு தொடக்க விழா குறித்த செய்தி தொகுப்பு, ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கலப்பு தொடர் ஓட்ட பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த அபிநயா மற்றும் அவரது தந்தை எமது வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தருமபுரி ஆகாஷவாணி பண்பலை தனது 20ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: தகவல் தொழில்

0: தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அபாரமாக இருந்தாலும் இன்றளவிற்கும் வானொலி நேயர்களை வசமாக்கி வைத்துள்ளது என்பது மிகையல்ல. ஆம், தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தொடங்கி 19 ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது 20வது ஆண்டில் கால் பதித்துள்ளது. விவசாயத்தை பிரதானமாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் வானொலி சேவை பெரும் பங்காற்றி வருகிறது. விவசாயிகளுக்கான தகவல்கள், தொழில்நுட்ப விளக்கங்கள் என வானொலி விவசாயிகளின் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வானொலி கேட்டுக்கொண்டே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பலரும் ஆகாசவாணி தருமபுரி வானொலியின் நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்கின்றனர். திரை இசை பாடல்கள், மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் நிகழ்ச்சிகள், மாநில மற்றும் தேசிய செய்திகள், பல்சுவை நிகழ்ச்சிகள் என பலரையும் இன்றளவிற்கும் தருமபுரி ஆகாசவாணி பண்பலை தன் வசப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: நம் தருமபுரி பண்பலையின் 20ஆம் ஆண்டு உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றலாக வளம் வர கேட்டு ரசித்தோம். 20 ஆண்டுகளாக விவசாயியின் வயல்வெளியில் ஒழித்திருக்கிறோம். தொழில் முனைவோரின் கனவுகளுக்கு துணையாக இருந்திருக்கிறோம். மருத்துவர்களின் ஆலோசனைகளை மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறோம். விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை பகிர்ந்திருக்கிறோம்.
0: தருமபுரி ஆகாசவாணி பண்பலை 102.5, தற்போது ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து 15 மாவட்டங்களில் நேயர்கள் கேட்கும் அளவிற்கு விரிவடைந்துள்ளது. பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பல்வேறு பயனுள்ள நிகழ்ச்சிகளும் இந்த வானொலி சேவை மூலம் பொதுமக்களுக்கு கிடைக்கிறது. தருமபுரி ஆகாசவாணி பண்பலை 102.5 தனது 20வது உதய விழாவை நிலையத்தில் கொண்டாடியது. நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொறியாளர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், நேயர்கள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர். ஆகாசவாணி தருமபுரி பண்பலை தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருவதாக வானொலி நேயர் சங்க செயலாளர் திரு குணசேகரன் தெரிவிக்கிறார்.
2: தற்பொழுது தருமபுரி பண்பலையானது தன்னுடைய 20வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த பண்பலையானது தருமபுரி மாவட்டத்தில் இந்த பகுதியில் வந்து மிகவும் பிற்பட்ட மாவட்டமான இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சிகள், அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகள், படித்த மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள், இன்னும் பல்வேறு தொழில்நுட்ப நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி இந்த பகுதிக்கு மக்களுக்கு வந்து மிக அற்புதமாக உதவி செய்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த பண்பலை செயலாற்றி வருகிறது. இது மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் பல பரிமாணங்களை கடந்து சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5 பல்வேறு நிகழ்ச்சிகள் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வழங்கப்பட்டு வருவதாகவும், தற்போது ஏற்காடு பண்பலை 103.7 மிக துல்லியமாக தமது பகுதியில் தருமபுரி பண்பலையின் நிகழ்ச்சிகள் கேட்பதாகவும் தெரிவிக்கிறார் விவசாயியும் வானொலி நேயருமான திரு குமரேசன்.
3: தினந்தோறும் தருமபுரி பண்பலை 102.5 காலையில் 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் கேட்டுட்டு இருப்பேன். விவசாயம் இருக்கிறதுனால எனக்கு வந்து விவசாய நிகழ்ச்சி வந்து காலையில் 6:35 கொடுக்குறாங்க. அந்த 6:35 மண் வளம், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு மற்றும் நோய் மேலாண்மை அனைத்து தகவலையும் அதுலேயும் வந்துடுது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கும் அதே விவசாய நிகழ்ச்சின்னு தர்றாங்க. அதுலேயும் இதே போய் எல்லா தகவலும் அதுலேயும் 2 மணிக்கும் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7:30 வயல்வெளி, இந்த வயல்வெளி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு வந்து அதுலேயும் விவசாயம் தான், அதுலேயும் விவசாய விஞ்ஞானிகள், வேளாண்மை அலுவலர்களும் பேசுகிறாங்க. அப்புறம் என்னை போல் அனுபவம் வந்த விவசாயிகளும் அவங்களுடைய கருத்துக்களையும் அதில் நேரடியாக கேட்டு அனுபவம் வந்த விவசாயிகளையும் தகவல் வந்து அதில் தர்றாங்க. அதுவும் எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல தகவலாக தான் இருக்குது. அப்புறம் விவசாய நிகழ்ச்சி இல்லாத மற்ற நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ தகவல் வந்து நிறையா கிடைக்குதுங்க. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழலையர் நிகழ்ச்சி ஒன்று, குழந்தைங்களோட பேசுகிற நிகழ்ச்சி ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்தது 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலை மலர்ன்னு சொல்லி அதில் நிறையா தகவல்லாம் வருது. 9 மணிக்கு வானொலியில் வசந்தம், வானொலியில் வசந்த நிகழ்ச்சியும் அதே மாதிரி எல்லா தகவலும் அதில் கொடுத்துட்றாங்க. பள்ளி மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு அதுவும் கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு விடை தேடு வினாக்கள், அதுவும் நல்ல நிகழ்ச்சி, அறிவுபூர்வமான நிகழ்ச்சி. 8 மணிக்கு இளந்தண்டரில் வந்து தினம் ஒரு விளையாட்டு மாதிரி 1 மணி நேரம் நிகழ்ச்சி அதுவும் கொடுக்குறாங்க. 10:00 to 11:00 வரைக்கும் சுகமானறாங்கள், அதில் நேயர்களின் விருப்பப்பாடல் நேரடியாகவே லைவில் வந்து கேட்குற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் நம்ம தருமபுரி 102.5 கிடைக்குது. இப்போ என் ன பண்ணிருக்காங்கன்னா ஏற்காடு மலையில் 103.7 பண்பலையை ஆரம்பித்து அதிலிருந்து தருமபுரி நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பு கொடுக்கறதுனால பல மாவட்டங்களில் இந்த விவசாய நிகழ்ச்சி வந்து போய் சேருது. அதனால் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஆகாசவாணி நிலையத்தாருக்கும் நன்றிகள்.
0: தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
4: ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்த அணியில் இடம்பெற்றிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த அபிநயா மற்றும்

0: அவரது தந்தை எமது வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டி.
1: என் பேர் அபிநயா ராஜராஜன். தென்காசி நடு இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்திலிருந்து வர நானு. நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து நான் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காது. சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பார்ட் விளையாண்டுருக்கேன் நானு. ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத எல்லாமே இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்துட்டு இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து சின்ன வயசுல வந்துட்டு அவ்வளவு சப்போர்ட் கிடையாது. என் அப்பா தான் அவங்களோட மொத்த இன்கமும் வந்துட்டு என் மேல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட அந்த மொத்தத்தையுமே அவங்க வந்து கொடுத்தாங்க எனக்காக. 4 வருஷம் நான் வந்து தோல்வி மட்டும்தான் பாத்துட்டே இருந்தேன். அவங்க வந்து அவங்கதான் ஒருத்தங்க என் மேல நம்பிக்கை வச்சது. அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் மெடல் வின் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்தே நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து எனக்கு வந்து ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் வந்து இன்டர்நேஷனல் போக ஆரம்பிச்சேன். நான் இன்டர்நேஷனல் மட்டும் இல்லாம சீனியர் கேட்டகரியில போய் நான் வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சேன். பெருமையா சொல்லிக்கிறேன், நான் வந்து எலைட் ஸ்கீம்ல இருக்கேன்னு சொல்லிட்டு. இதோட நிப்பாட்டாம கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நான்.
2: என்னோட பேரு ராஜராஜன். என்னோட பொண்ணு பேரு அபிநயா. நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம் ஆலாங்குளம் தொகுதிக்கு உள்பட்ட கல்லூத்து கிராமத்தில் இருக்கோம். எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க, அபிநயா சுமிதான்ட்டு. ரெண்டு பேருமே தடகளத்தில் சிறு வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வம். 6வது படிக்கும் போது தான் இது வந்து எனக்கு தெரிஞ்சது. சின்ன ஒரு குறுவட்ட விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சாங்க. அதை பார்த்ததும் எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இதை வந்து படிப்படியாக கொண்டு போனால் நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு திருநெல்வேலியில் ரொசிட்டோ சாக்ஸ்னு ஒரு பையன் ஃபர்ஸ்ட், அவர் தான் நல்ல திறமை அளிச்சார். திறமை அளித்து அடுத்து வந்து மாவட்ட லெவலில் வின் பண்ணி, மாநில லெவலில் வின் பண்ணி, இந்திய தேசிய லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான முறையில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, இந்த மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்க பிள்ளைங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்து, கேஷ் அவார்டு கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து ஊக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. ஜப்பானில் நடந்த இந்த ஏசியன் கேம்ஸில் பாப்பா வந்து 400 மிக்சட் ரிலேல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. பெற்றோர்களாகிய நம்ம வந்து குழந்தைகள் எந்த துறையில் ஆர்வமாக இருக்காங்களோ நம்மளுடைய ஒரு பிரஷரை பிள்ளைகளுக்கு கொடுக்காம, நம்ம பிள்ளைகளை நம்ம டாக்டராக தான் ஆக்குவேன், இன்ஜினியராக தான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லாம குழந்தைங்களுக்கு என்ன துறையில அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த துறையில அவங்களை கலந்துகிட வச்சு அவங்களுக்கு ஊக்கம் அளிச்சாங்கன்னா அபிநயா மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் அபிநயா இருக்காங்க. இந்த மாதிரி அபிநயா வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு பேரண்டா நம்மளுடைய கடமை. இப்ப நான் என்ன மாதிரி செஞ்சிருக்கணும், இதே மாதிரி ஒவ்வொரு பேரண்டும் அபிநயா மாதிரி நிறைய அபிநயாக்கள் நம்ம கொண்டு வரலாம்.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கிரிக்கெட்டில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதளத்தில் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. முளைக்கட்டிய பயறு, காய்கறிகள் போன்றவற்றை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டை களையலாம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவில் சிறுதானியங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: வாழ்க சோழ மன்னர், வாழ்க சோழ மன்னர். மன்னருக்கு என் பணிவான வணக்கங்கள்.
1: வாருங்கள் எனது அருமை தளபதி ஆலிநாடரே, வருகை தரும் உங்கள் முகத்தில் பெருகி நிறையும் மகிழ்ச்சி தெரிகிறதே.
0: முக மகிழ்ச்சிக்கு காரணம் இக வாழ்வில் இன்று நான் பெற்ற பேருதான் மன்னா.
1: என்ன சொல்கிறீர்கள்?
0: மண்ணிலே புதிய உயிராய், எண்ணிலே மறு உருவாய், எண்ணிலா நலமும் வளமும் எனக்கொரு மகன் பிறந்திருக்கிறான்.
1: பிறந்த உங்கள் மகன் உங்களிலும் சிறந்த மகனாகட்டும்.
0: எண்ணிலும் சிறந்த மகனாக மட்டுமல்ல மன்னா, மண்ணிலே சிறந்த மகனாக வேண்டும்.
1: மண்ணில் மட்டுமன்ன, விண்ணிலேயும் சிறந்த மகனாகிட அவனை வாழ்த்துகிறேன்.
0: பக்தியில் மூழ்கி முக்தி வாழ்வு பெறும் சக்தியை அரச பெருமானின் ஆசி வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு மன்னா.
1: என் ஆசியின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதற்கு முன் என் ஆசைக்கு நம்பிக்கைக்கு உரியவராகுங்கள்.
0: இன்று வீட்டில் தொட்டில் குழந்தையாக இருக்கும் எனது பிள்ளை நாளை நாட்டில் திக்கெட்டும் முரசு கொட்டும் தளபதியாவான்.
1: ஆலிநாடரே, இன்று போல் இன்னொரு தளபதி வென்று வாழ வரவிருப்பதற்காகத்தான்.
0: நன்றி மன்னா.
2: பத்மநாயகி,
3: என்ன அழைத்தீர்களா?
2: குமுதவில்லை எங்கே?
3: குளக்கரைக்கு சென்றிருக்கிறாள்.
2: திருநாங்கூரான நமது ஊரில் திரும்பிய பக்கமெல்லாம் திருக்குளங்கள் தானே?
3: தென்புறத்து குளத்திற்குத்தான் தன் தோழிகளோடு சென்றிருக்கிறாள்.
2: தன் குளத்திற்குத்தான் சென்றிருக்கிறாள்?
3: ஏன் அப்படி கூறுகிறீர்கள்?
2: குறிஞ்சிருப்பு குழந்தையாக அந்த குளத்தின் அருகேதானே குமுதவல்லி கிடைத்தாள் நமக்கு. திருமாலின் திருவருளாரே தான், இருவரும் அவளை பருவ மகளாக வளர்த்து விட்டோம்.
3: படிப்பறிவும் பக்தி உணர்வும் மிகுந்த அவளுக்கு பிடித்த பிள்ளை எங்கிருக்கிறானோ?
4: என்னம்மா இது? எங்கும் இருக்கும் பரந்தாமனுக்கு எங்கிருக்கிறான் அந்த பிள்ளை என்று தெரியும் பொழுது இங்கிருக்கும் நீங்கள் ஏன் அதையே எண்ணி இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்?
3: கேட்டுக்கொண்டா இருந்தா எங்கள் பேச்செல்லாம்? வீட்டிற்குள்ளே வந்தது எப்போது?
4: அம்மா, அப்பா, தாயும் தந்தையும் தங்கள் இருவரின் வாயும் என்னை துணையோடு இங்கிருந்து அனுப்பும் வரை ஓயும் நிலை பெறாதா?
2: கண்ணங்குழிய சிரிக்கும் உன்னை பார்க்கும் போது சின்ன குழந்தையாகவே தெரிகிறாயம்மா.
4: என்னை பெறுவோன் எங்கிருக்கிறான் என்று கண்ணபிரானுக்கு நன்றாக தெரியும். அப்பா, என் கதையை தங்களிடத்தில் விரிவாக கூறினால்தான் உங்களுக்கு அது புரியும்.
3: கதையா?
4: ஆமாம். இந்த குமுதவல்லி குளக்கரையில் குழந்தையாக கிடந்தது எப்படி என்று தெரியுமா?
2: எப்படி?
4: மானிட குழந்தையாக நான் இந்த மண்ணிலே தவழ்வதற்கு முன்பே தேவலோக கன்னியாக இருந்தேன்.
3: அப்படியா?
4: ஆமாம்மா, தேவலோக கன்னி சுமங்கலியான நான் அன்று தோழிகளோடு தடாகங்கள் நிறைந்த இந்த திருநாங்கூடருக்கு வந்தேன். அழகான தாமரை தடாகத்தில் துள்ளி விளையாடும் மீன்களாக தோழிகளோடு என்னை மறந்த நிலையில் நீந்திக் கொண்டிருந்தேன். ஆனால் நேரம் தாமதமானதை உணர்ந்த தேவலோக கன்னிகள் திடீரென்று என்னை விட்டுவிட்டு ஊவுலகிலிருந்து தேவலோகம் சென்று விட்டன. அமரலோகத்திற்கு மீண்டும் திரும்ப முடியாத நான் அந்த காலத்தில் பூத்த குமுத மலராய் குளக்கரையிலேயே குழந்தையாகிவிட்டேன்.
3: தேவலோக கன்னிகையா நாங்கள் வளர்த்தோம்?
4: தேவலோகத்து கன்னிகையை மட்டுமல்ல அம்மா, சாபம் பெற்ற பெண்ணையும் தான் தாங்கள் வளர்த்திருக்கிறீர்கள்.
2: சாபம் பெற்ற பெண்ணானே?
4: ஆமாம் அப்பா. எம்பெருமான் இமயவர் உலகிலிருந்து இமயமலைக்கு அன்றொரு நாள் வந்த நான் பனிமயமான அம்மாமலையின் பேரழகைக் கண்டு பரவசமடைந்து போனேன். அருந்தவ கபிலமா முனிவர் அப்பொழுது தம்முடன் இருந்த தவ முனிவர்களுக்கு திருமாலின் பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தார். அங்கிருந்த முனிவர்களில் ஒருவரின் விகார வடிவத்தைக் கண்ட நான் மிகவும் துச்சமாக அவரை அவமதித்து பேசிவிட்டேன். அப்பொழுது கடும் கோபம் கொண்ட கபிலமா முனிவர் பூ உலகில் என்னை மானிடப் பிறவி எடுக்குமாறு சபித்து விட்டார். பதறிப்போன நான் தவ முனிவரின் திருவடிகளில் விழுந்து தெரியாமல் செய்த பிழையை மன்னித்து சாப விமோச்சனம் தரவே

0: கண்ணீர் மல்க வேண்டினேன். அதற்கு அவர், நல்லதொன்று நடப்பதற்காகவே நான் சபிக்கப்பட்டதாகவும் அந்த பெருமானின் பரம பக்தனே எனக்கு கணவராகவும் வருவார் என்று அருளாசி வழங்கினார். அம்மா, வானிடை வாழ்ந்த நான் மானிட குழந்தையாகி உங்களை நான் அடைய வந்த கதை இதுதான்.
1: திருமாலின் திருவிளையாடலில் ஒரு விளையாடலான்

0: ஆலி நாடரே.
1: சொல்லுங்கள் மன்னா.
0: உங்கள் மகன் நீலன் நாட்டு தளபதியானது முதல் காலனாக பகைவர்களுக்கு காட்சி தருகிறான். பல போர் முனைகளிலே எனக்கு வெற்றி ஈட்டி தந்து புகழ்சேர் வீரனாக பெருமை தேடிக்கொண்டிருக்கிறான்.
1: பிற நாட்டவரின் பகை முடிக்கும் காலனாக இருப்பதால் தானே பரகாலன் என்ற பட்டத்தையே அவனுக்கு சூட்டியிருக்கிறீர்கள்.
0: பாராட்டு பட்டத்தை மட்டும்தான் சூட்டியிருக்கிறேன். இப்போது இனி
1: என்ன
0: சீராட்டு பட்டத்தையே சூட்டப் போகிறேன்.
1: என்ன சொல்கிறீர்கள்?
0: மன்னவன் என்று முடிசூடும் பட்டத்தை மனமகிழ்ந்து வழங்கப் போகிறேன்.
1: மன்னா மன்னா
0: மன்னா மன்னா என்று அனைவரும் அழைக்குமாறு அந்த வீர பிள்ளைக்கு முரசும் கொடியும் படையும் வழங்கப் போகிறேன்.
1: மன்னா, என்னால் நம்பவே முடியவில்லையே.
0: நம்பிக்கைக்குரிய மூத்த இளைய தளபதிகள் அல்லவா நீங்கள் இருவரும். நன்றி கடனாற்ற வேண்டுமே நான்.
1: நன்றி நன்றி என்று நாங்கள் அல்லவா உங்களுக்கு நாம் அணக்க நெஞ்சு இணைக்க நன்றி கூற வேண்டும் மன்னவா.
0: நன்றி கூறி நீங்கள் கரம் குவித்து நின்ற நிலை காட்டுவதாலே இன்று என்னை இறைவனாக்கிவிட வேண்டாம்.
1: அடக்கமே உருவாகி என்னை அடக்கி வைக்கிறீர்கள் அரசே.
0: திருவாலி பகுதிக்கு திருமங்கை நகரை தலைநகராக்கி உருவாகும் புது நாட்டிற்கு உங்கள் பிள்ளை நீலன்தான் இனி மன்னன்.
1: திருமங்கை மன்னனா?
0: தங்கள் வாயாலேயே திருமங்கை மன்னன் என்று சொல்லிவிட்டதால் இனி எங்கும் என்றும் நீலன் அப்படியே அழைக்கப்படுவான்.
1: நன்றி அரசே.

0: திருமங்கை மன்னன்.
1: வாழ்க வாழ்க
0: திருமங்கை மன்னன்.
1: வெல்க வெல்க.
2: நிறுத்துங்கள்.
0: நல்லாட்சி நாட்டிலே நடக்கிறது என்று
1: சொல்லாட்சியால் மக்கள் புகழ்வதைத்தானே வாழ்த்து குரலாக்கினோம்.
2: போதும் போதும் போதும். ஆனால் எனக்கு இல்லையே மனசாட்சி. மண்ணை ஆள்கிறேன், மண்ணின் மைந்தர்களுக்காக வாழ்கிறேன். ஆனால்
0: ஆனால் ஆனால் என்ன?
2: என்னை ஆள முடியவில்லையே, என்னை ஆள முடியவில்லையே.
1: ஏன் மண்ணா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்?
2: பஞ்சம் பசி பட்டினி இல்லை நாட்டில், ஆனால் தஞ்சம் தஞ்சம் என்று தித்திக்கும் இசைக்கலைக்கு அடிமையாகிவிட்டேனே. வஞ்சம் பொய் சூது களவில்லை நாட்டில், ஆனால் நெஞ்சம் எப்போதும் நடனக்கலையை நாடி தேடி ஓடுகிறதே. கெடுதல் தருவதாகிவிட்ட ஆடல் பாடல் அழகிய கலையின் மங்களிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே, விடுதலை பெற முடியவில்லையே.
0: மனம் கலங்கி உள்ளே போய்விட்டார் மன்னர்.
1: மனம் கலங்கப்பட்டு விட்டதாகவும் உள்ளுக்குள் வருந்துகிறார் மன்னர்.
0: என்ன செய்வது? நெறிபட வாழ ஒரு வழியை சொல்.
1: இதுதான் வழி.
0: எது?
1: திருமங்கை மன்னருக்கு திருமணத்திற்காக ஒரு மங்கையை தேட வேண்டியதுதான்.
0: இப்பொழுது சொன்னாயே, இது சரியான வழி.
1: நெறியான வழியும் ஆகும்.
2: அம்மா.
3: நீலா மகனே, வா வா பா வா.
4: வாருங்கள் மன்னவா.
2: மன்னவனா? தந்தையே, நான் உங்கள் மகன்.
4: எனக்கு நாட்டு மன்னன் என்ற நினைப்பு தான் மேலோங்கி இருக்கிறது.
2: வீட்டு மகனுக்கான உரிமை இல்லையா எனக்கு?
3: இளமை தவறு நடந்துவிட்டது.
4: இளமை கல்விக்குரியது.
3: கற்ற இளமை கொண்டவன் தானே நம் பிள்ளை.
4: கற்ற இளமை கடமையாக கொள்ள வேண்டியது இல்லறத்தை.
3: நல்லறத்தை நடத்த நம் பிள்ளையை இல்லறத்தை ஏற்க வைப்போம்.
4: நல்லறத்தை நடத்தும் இளமை இறையருளை தேட வேண்டும்.
3: எல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும்.
4: வள்ளித்திரு, இப்படி நீ சொல்லிக் கொண்டே இரு. எல்லத்தனையும் பயன் தரப்போவதில்லை உன் பிள்ளை பாசம்.
2: இல்லை தந்தையே, இல்லை. அன்னையும் தந்தையுமான உங்கள் அன்பிலும் பாசத்திலும் என்னையே புதைத்துக் கொண்டவனாகத்தான் இப்போது நான் இருக்கிறேன். இனிமே நீங்கள் விதைத்தவை எல்லாம் என் உள்ளே முளைக்கும், தழைக்கும்.
3: என்ன சொல்கிறீர்கள் இப்போது? என்ன சொல்கிறீர்கள்?
4: சொல்வதற்கு என்ன இருக்கிறது?
2: விருந்து விருந்து என்று சுவைத்ததையெல்லாம் வெறுக்கத்தக்க மருந்து மருந்து என்று விட்டுவிட்டு வருந்தும் நிலைக்கு வந்துவிட்டேன், திருந்தும் நிலைக்கு வந்துவிட்டேன் தந்தையே.
4: மன்னா,

0: இன்னுமா மன்னன்?
1: மகனே, தந்தையே, தந்தையே, தந்தையே! தவறிலிருந்து எவன் ஒருவன் மீட்டுக் கொள்கிறானோ அவன்தான் சிறந்த மனிதனாக முடியும். திருமங்கை மன்னனின் தலைவிதி இனி எப்படி இருக்கப் போகிறது?
0: இல்லறம், நல்லறம், இறையறம் என்று இருக்கப் போகிறது. என்ன மன்னா நான் சொல்வது? இல்லை இல்லை, என்ன மகனே நான் சொல்வது?
2: தங்கள் சித்தம் எனது பாக்கியம் அம்மா. என்ன தோழர்களே, இது என்னை கொண்டு வந்து திருநாங்கூர் மண்ணில் நிறுத்திவிட்டீர்களே!
3: கண்ணில் படப்போகும் கன்னிமகளை பாருங்கள்.
2: வியப்பதா? இதுவோ தாமரை குளம். பூவிழி மாதர்கள் பலர் வரமாட்டார்களா?
3: பேரழகி ஒருத்தி மட்டும் வரும் நேரத்தை கண்காணித்துதான்.
4: தடாகத்தருகே தங்களுக்கு தடம் பார்த்து இடம் பிடித்து வைத்தோம்.
5: பதுமை வருகிறது பாருங்கள்
2: தோழர்களே. பதுமைதான். கரையேறும் அவளோடு உரையாடத் தொடங்கி உறவாடுவது எப்படி? என்ன செய்வது? இப்படி செய்வோம். பெண்ணே.
0: என்ன?
2: பாகமாக இருக்கிறது.
0: குடிக்க தண்ணீர் வேண்டுமோ?
2: ஆம், ஆம்.
0: குளத்திலே நீர் நிறைந்திருக்கின்றது, கைகளால் அள்ளி அள்ளி குடிக்க வேண்டியதுதானே.
2: குளத்து நீரை கைகளால் அள்ளி குடிப்பதை விட குடத்து நீரை கையேந்தி குடிக்கலாமே என்றுதான் கேட்டேன்.
0: குளத்து நீர் தானே இந்த குடத்திலும் இருக்கின்றது.
2: குளத்து நீர் தான் குடத்திலும் இருக்கிறது. ஆனால்
0: என்னவாம்?
2: குடத்து நீர் உங்கள் கைகளில் அல்லவா இருக்கிறது.
0: குறும்புத்தனமாக பேசுகிறீர்கள்.
2: விரும்பத்தகாதபடி பேசவில்லையே.
0: அது சரி, நீங்கள் வழிபோக்கரா?
2: ஆம்.
0: உங்கள் விழிப்போக்கே சரியில்லையே.
2: ஆஹா, பார்வை நன்றாக உள்ளவன் பெண்ணே நான்.
0: பார்வை நன்றாக இருக்கலாம், ஆனால் பார்ப்பதுதான் நன்றாக இல்லை.
2: அது சரி. தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்டால் தகாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாயே.
0: தாங்கள் தாகத்திற்காக தண்ணீர் கேட்டவராக தெரியவில்லையே. என்ன, ஏன் சிரிக்கிறீர்கள்?
2: தாகம் தணிக்கத்தான் தண்ணீர் கேட்டேன் என்பது பொய்தான். தாகத்தாலே உன்னை அணுகத்தான் அப்படி நடந்து கொண்டேன்.
0: என்ன தாகம்?
2: மொட்டு மலர்ந்து பட்டுப்பூவானது போன்ற பாவையிடம் கட்டிளங்காலை ஒருவன் என்ன தாகம் கொள்வான்?
0: யார் நீங்கள்? ஏன் என்னிடம் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்?
2: மங்கை மன்னன்.
0: என்ன?
2: மங்கை மன்னன்.
0: என்ன உளறுகிறீர்கள்?
2: திருமங்கை மன்னன் நான்.
0: இறைவா, திருமங்கை மன்னரா? ஐயோ, தாங்களா என்னிடம் நீங்காத அன்பு கொள்ள நினைப்பது?
2: பதறுவது ஏன்? நல்லழகும் நூலறிவும் உள்ள ஒருத்தியை எனது இல்லத்தரசியாக்கிக் கொள்ள எண்ணியதால் தான் உன்னை பற்றி சொல்ல கேட்டு இந்த மண்ணை தேடி வந்தேன். உள்ளக்களிப்போடு இருக்கிறேன் இப்போது.
0: உள்ளக்களிப்பு ஏனோ?
2: திருமங்கை மன்னனுக்கு திருநாங்கூரிலே திருமணப்பெண் கிடைத்து விட்டதால் தான். நீ ஏன் சிரிக்கிறாய் குமுதவல்லி?
0: மன்னவருக்கு நான் மனைவியானால் எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் அவர் என்னவராகும் முன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தெரியுமா?
2: எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்?
0: வைணவ நெறிகளை வாழ்நெறிகளாக கொண்டு விளங்க வேண்டும். அந்த திருமாலின் திருநாமத்தை ஒரு நாளும் மறவாத பெருமானின் பரம பக்தனாக இருக்க வேண்டும்.
2: அரங்கனுக்கு அடியவனானால்தான் அரங்கேறுமா எனது ஆசை.
6: இன்னும் இதற்காக மௌனம். மன்னர் திருமங்கையார் உன் எண்ணம் விரும்பியபடிதான் நம் முன்னே வந்திருக்கிறாரே.
0: அம்மா, அரங்கனின் அடியார் கோலம் காட்டும் இவருடைய கரங்களில் என்னை ஒப்படைக்கும் கருத்து கொண்டவள்தான் நான். ஆனாலும்?
7: ஆனாலும் என்ன?
0: இன்னும் ஒரு நிபந்தனையும் இருக்கின்றதே.
2: ஒரு நிபந்தனை என்ன குமுதவல்லி? ஒரு நூறு நிபந்தனைகள் ஆனாலும் என்னிடம் சொல். வருங்கால மனைவியாகும் உனக்காக வருந்தாமல் அவைகளை நான் நிறைவேற்றி

0: ஐயனே, ஓராண்டு காலம் நாள்தோறும் 1008 ஸ்ரீ வைணவர்களுக்கு அமுது செய்வித்து அவர்களுடைய திருப்பாத தீர்த்தமும் தளிகை பிரசாதமும் அங்கீகரித்து நிறைவேற்றினால் தங்களை திருமணம் செய்து கொள்ளும் மங்கள வாழ்வை மனமுவந்து நான் ஏற்றுக்கொள்வேன்.
1: அவ்வாறே ஆகட்டும். திருமாலின் திருவடிகளை சரணடைந்து பெருமாளின் பரம பக்தர்களை பேணுவதை ஒரு நாளும் மறக்க மாட்டான் இந்த திருமங்கை மன்னன். குமுதவல்லி, இனியேனும் என் கைத்தலம் பற்ற அமுதமொழி ஒன்றில் உறுதி கூறலாம் அல்லவா?
0: நிச்சயமாக. நீலன் நமது பிள்ளையாக ஆளும் மன்னனாக நாளும் திருமாலின் அடியவருக்கு அடியவராக இருப்பதை பார்த்தீர்களா?
2: பள்ளி கொண்ட பரமனின் அடியவர்களுக்கு அள்ளி அள்ளி அமுதளிக்கும் அவனது பக்தி சேவையை சொல்லி சொல்லி பெருமைப்படுத்தும் மற்றவர்களால் உள்ளுக்குள்ளேயே மகிழ்ந்து போய் கொண்டிருப்பவன்னா?
0: அமுதளிக்கும் திருத்தொண்டை நம் பிள்ளையை ஏற்க வைத்து குமுதவல்லி நம் குடும்பத்து மருமகளாகிவிட்டாளே. என்றாவது அவனுக்கு இந்த பக்தி வாழ்வு ஏற்பட வேண்டும் என்று அன்றே கனவு கண்டவர்கள்தானே சோழ மன்னரும் தாங்களும்.
2: பக்திமானாக பரவசத்தில் மூழ்கி கிடக்கிறான். ஆனால்
0: ஆனால் ஆனால் என்ன? ஏன் பேசுவதை நிறுத்திவிட்டீர்கள்?
2: வரி வருவாய்தானே ஒரு நாட்டில் வறுமையை வரவிடாமல் தடுக்கும்.
0: சிற்றரசன்தானே திருமங்கை மன்னன், பற்றாக்குறை இருக்கத்தானே செய்யும்.
2: பேரரசுக்கு சரியான முறையில் வரி வளங்களை செலுத்தித்தான் ஆக வேண்டும்.
0: இறைப்பணி செய்வதால் நேர்ந்த குறை இது.
2: தான் வீடு வேறு பெறுவதற்கு இறைப்பணி செய்யும் திருமங்கை மன்னன் தன்னுடைய நாடு காக்கும் கடமையை மறந்து திரைப்பொருள் தராமல் இருக்கலாமா?
0: முடியாமல் இருக்கலாம் அல்லவா?
2: முயலாமை இயலாமை என்பதுதான் முழு உண்மை.
0: நமது மன்னர் வேண்டுமானால் அப்படி நினைக்கலாம், நீங்களுமா?
2: நாட்டுப்பற்றை வீட்டு பிள்ளைக்காக விட்டுக் கொடுக்க முடியுமா?
0: இறைவா, இது என்ன சோதனை? பிள்ளைக்கும் தந்தைக்குமா பகை?
2: திரைப்பொருள் கேட்க சோழ மன்னனிடமிருந்து சென்றவரிடம் முறைகேடாக நடந்து வெறுங்கையோடு அவர்களை திருப்பி அனுப்புவதே திருமங்கை மன்னனின் திருவிளையாடலாகிவிட்டது. பெரும் போர் செய்ய மன்னரே புறப்பட்டு போகிறார். வரும் போரில் நானும் பங்கேற்கத்தான் போகிறேன்.
3: வெற்றி தோல்வி யாருக்கென்று சொல்ல முடியாத அளவிற்கு வீரம் காட்டிய நமக்குள்ளே உறவு நிலை இருந்ததாலேயே ஒரு வகையாக சமாதானம் அமைகிவிட்டோம். நீலா,
1: மன்னிக்க வேண்டும் மன்னவா. என்ன இருந்தாலும் மன்னரோடும் தந்தையோடும் என்னை போரில் ஈடுபடுத்திக் கொண்டது எனக்கு வேதனையே அளிக்கிறது.
2: வேதனையில் இருந்து உடனடியாக விடுபட்டு விடலாம். நீ சோதனையில் இருந்து விடுபட நீ செய்யப்போவது என்ன?
1: திரைப்பொருள் திரட்டுவதிலேயே தந்தை அவர்கள் குறிமிக கொண்டவராக இருக்கிறார் போல் தெரிகிறது.
2: தந்தை என்பதற்காக வந்த பணியை விட்டுவிட முடியுமா?
3: அமுது படைத்து வைணவ அடியார்களை பேணுவதால் தான் உமது செல்வமெல்லாம் செலவழிந்து எமது அரசுக்கு சேர வேண்டிய திரை பொருள் ஒழுங்காக வருவதில்லை.
1: அடியார்களுக்கு அமுது படைப்பதையும் துறக்காமல் அடியேன் அரசுக்கு வரி பொருள் தருவதையும் இனி தவற மாட்டேன்.
3: நல்லது. ஆலிநாடரே.
4: அரசே.
3: திருமங்கை மன்னனிடம் திரை பொருள் திரட்டிக் கொண்டு திரும்பி வாருங்கள். நாட்டிற்கு நம் படையோடு புறப்படுகிறேன் நான்.
4: நல்லது. உத்தரவு மன்னா.
1: நன்றி மன்னவா. தந்தையே,
2: சோழ நாட்டரசனின் பிரதிநிதி இப்போது நான். விரைவில் வரிப்பொருளை வழங்காவிட்டால் சிறை வைத்து விடுவேன் உன்னை.
1: தந்தையே.
0: அம்மா, என்ன சோதனை இது? குறிப்பிட்ட காலத்திற்குள் வரி பொருள் கொடுக்காததால் தந்தையை போன்றே சிறை வைக்கப்பட்ட திருமங்கை மன்னர் இதுவரை என்ன ஆனார், எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லையே அம்மா.
5: குமுதவல்லி, குமுதவல்லி, குமுதவல்லி.
0: ஐயனே, ஐயனே, தாங்களா? தாங்கள் தாங்கள் வந்து விட்டீர்களா? இறைவா, பெருமானே, தாங்க முடியாத சோதனைக்குள்ளான உங்களால் நீங்க முடியாத வேதனைக்கு ஆளாகி விட்டேனே நான்.
5: குமுதவல்லி, பெருமாளின் பாத கமலங்களை பற்றி கொண்ட எனக்கு பெருவாழ்வு தந்து இங்கே என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் அவன்.
1: சிறை வைக்கப்பட்ட நான் சோறும் நீரும் இல்லாமல் உண்ணான் ஒம்பிருந்தேன்.
0: ஐயோ,
1: இறைவனிடம்

0: குறை சொல்லி முறையிட்டு கதறினேன். அரசனுக்கு திரை செலுத்த வேண்டும், அடியார்களுக்கும் அன்னம் வேண்டும், அதற்காக நினது அருள் வேண்டும், பொருள் வேண்டும் என்று இறைஞ்சி மெச்சி என் பக்தியை பேரருளால பெருமான் பொருள் கொடுப்பதாக கடவில் வந்து கூறி கச்சியம்பதிக்கு வர சொன்னார். சென்ற இடத்தில் ஒன்றும் கிடைக்காமல் நின்று தவித்தேன் நான்.
1: பின்பு
0: மீண்டும் கனவில் தோன்றிய மாநகர் காஞ்சி பெருமான் வேகவதி ஆற்றங்கரையிலே குறிப்பிட்ட இடத்தை கூறி வேண்டும் பொருள் இருப்பதாக தெரிவித்தார். வேக வேகமாக வேக வேகமாக வேகவதி ஆற்றங்கரைக்கு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றேன். சோகமெல்லாம் தீர்க்கும் சொத்து குவியல் கிடைத்தது. கிடைத்த பொருளால் அரசுக்குரிய திரைப்பொருளை கொடுத்து தீர்த்தேன். அடியவர்களுக்குரிய மீதி பொருளையும் பத்திரமாக எடுத்து வந்திருக்கிறேன். இதோ இதோ இதோ பார், இதோ பார், எத்தனை செல்வம்.
1: ஐயனே, ஐயனே, பாம்பனையில் பள்ளி கொண்ட அந்த பெருமான் தீங்கினை எல்லாம் இன்று தீர்த்து வைத்து விட்டாரே.
0: உண்மை, சத்தியம். அவன் கருணையே கருணை.
1: வைகுந்த வாசா
0: எம்பெருமானே, அளவில்லையப்பா உன்

0: குன்று போல் கிடைத்த பொருள்
1: என்றும் போல் அடியவர்களுக்கு அமுது படைத்து
0: குன்றிமணி ஆகி
1: இன்று எதுவுமே இல்லாமல் போய்விட்டது.
2: தோழர்களே,
0: அரசே வாருங்கள்.
2: தொழுவதும் அழுவதும் எழுவதற்குத்தான்.
1: இடர்நிலை இன்னும் தொடர்கிறதே.
2: அறிவேன் நான். தொடர்நிலை துயரம் படராமல் இருப்பதற்கு சுடரளி போல் என்னுள்ளே ஓர் எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது.
0: என்ன அது?
2: களவாடுவது, கொள்ளையடிப்பது என்று உளமாற முடிவு செய்துவிட்டேன்.
1: வழிப்பறி செய்து வழிபாடா?
0: வழி வருமே.
2: வழி பெருமாளுக்கு, வேறு வழி தெரியவில்லை எனக்கு.
1: மாற்று வழி இல்லை என்று ஏற்ற வழி மக்களை வருத்துமே.
2: வருத்தும் தான், எனக்கும் வருத்தம் தான். என் நிலையில் இப்போது இந்நிலைதான் எனக்கு பொருத்தம். உங்கள் கருத்தறிவிப்பெல்லாம் வேண்டாம், வருவதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகட்டும், கிளம்புங்கள்.

0: என்ன தாளதுவா?
1: புது மணமக்களோடு ஒரு கூட்டம்
2: மெதுவாக வண்டிகளில் வந்து கொண்டிருக்கிறது.
1: பொன்னணிகளும் புத்தாடைகளும்
2: இன்னும் பல பொருட்களும் அவர்களிடம் ஏராளமாக இருக்கும் போல் இருக்கிறது.
0: பலே பலே, மின்னல் வேகமாக சென்று முன்னேற விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். என்னோட சில வீரர்களுடன் பின்னாலேயே நானும் வந்து சேர்கிறேன். கிளம்புங்கள்.
3: வண்டிக்காரா, வண்டிக்காரா,
4: ஏய் நிறுத்து, நிறுத்து, மேலே ஓட்டாதே.
5: எங்கள் பயணத்தை தடுத்து நிறுத்த நீங்கள் யார்?
0: எங்களுக்கு பயன்படுபவைகளை எடுத்துக் கொள்பவர்கள்.
5: வழிப்பறி கொள்ளைக்காரர்களா நீங்கள்?
0: பின்பு வழிமறித்து பறிப்பவர்கள் நல்லவர்களாகவா இருக்க முடியும்?
5: இறைவன் உங்களை சும்மா விடமாட்டான்.
0: இறைவன் எங்களை சும்மா விடாமல் தானே இந்த தொழிலிலே இறக்கி விட்டிருக்கிறார்.
5: உளராதே.
0: உளரவில்லை. உனக்கு என் உலகத்தை புரிய வைக்க முடியவில்லை. என்ன,
5: ஒரு பொருளும் உங்களுக்கு தரமாட்டோம் நாங்கள்.
0: ஒரு பொருளும் உங்களிடம் விட்டு வைக்க மாட்டோம் நாங்கள்.
5: தானமாக வேண்டுமானால் தருகிறோம்.
0: ஏற்பது இகழ்ச்சி என்று என்பவன் நான். என் தொழிலில் தோற்பதும் இல்லை நான்.
5: தொழிலா இது?
0: தொழிலா தொண்டா என்று தீர்ப்பு கூற வேண்டியவன் ஒருவன் தான், அந்த திருமால் தான்.
5: திருட்டு தொழிலுக்கு துணையாக தெய்வத்தை இழுக்கிறாயே.
0: மணமகனே, சாதுரியம் நீ. மேலும் உன்னோடு பேசுவதில் பயனில்லை. மணமகள், மற்றவர்கள், நீ எல்லோரும் மனம் வந்து பொருட்களை கொடுத்து விடுங்கள். இல்லையே, எங்களில் யாரும் மனிதர்கள் இல்லையே என்ற நிலை ஏற்பட்டு விடலாம்.
5: எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
0: தோழலே, இனியன தயக்கம், திரட்டுங்கள் பொருட்களை.
3: இதோ இதோ
4: எடுங்கள், எடுங்கள், எடுங்கள்,
3: கொடுங்கள், கொடுங்கள்.
0: என்ன மணமகனே, இன்னும் உன்னிடம் ஒரு மோதிரம் மீதம் உள்ளதே.
5: என்னால் கழற்ற முடியவில்லை. முடிந்தால் நீங்களே முயற்சியுங்கள்.
0: நாடா, ஆகட்டும், கொடுவிரலை. என்ன இது? என்னாலும் கழற்ற முடியவில்லையே. விரல்களும் கைகளும் வலிக்கின்றனவே. என்ன சோதனை?

0: வந்தாமா? என் பற்களால் கடித்து கழட்டி விடுகிறேன். நிறுத்து! என்ன மணமகனே சிரிக்கிறாய்?
1: பொருள் பறிக்கும் பேராசையால் பற்களும் ஆயுதங்களாகிவிட்டனவே.
0: பொல்லாதவன் நீ! என்ன வேடிக்கை இங்கே? மற்ற பொருட்களை திரட்டி விட்டீர்களா இல்லையா?
2: திரட்டி மூட்டையாகவும் கட்டியாகிவிட்டது. ஆனால் அசைக்கவோ நகர்த்தவோ முடியவில்லை மூட்டையை.
0: என்ன? எங்கே? நான் முயற்சி செய்கிறேன், விலகுங்கள். என்னது? என்னாலும் அசைக்கவோ நகர்த்தவோ முடியவில்லையே. இதை எப்படி தூக்குவது? ஒருவேளை இந்த மணமகன் மந்திரக்காரனோ? சிரிக்காதே! என்ன மந்திரம் செய்தாய் மணமகனே? நிறுத்து! என்ன சிரிப்பு? கூறுகிறாயா இல்லையா?
1: என்னிடம் செவியை கொடு. என்ன மந்திரம் என்று தெளிவாக சொல்லுகிறேன்.
0: என்ன? சரி, செவி மடுக்கிறேன். சொல்.
3: என்னது? சகல வேதங்களின் சாரமான மந்திரம் என் செவியில் விழுகிறதே. திருவஷ்டாட்சர மகா மந்திரத்தை என் செவி உணர்கிறதே. ஓம் ஓம் நமோ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.
0: எங்கே எங்கே எங்கே மணமக்களும் மற்றவர்களும் எங்கே எங்கே சென்றார்கள்? எங்கே மறைந்தார்கள்?
4: மணக்கண்ணிலே பார் திருமங்கை மன்னனே, மணமக்கள் யார் என்று தெரியும். அடியார்களுக்கு அன்னமளிக்க பிடிவாதமாக இருந்து மண்ணில் பழியேற்று என்னுள் இடம் பிடித்த பக்தனே, ஆழ்ந்த பக்தியிலே ஆழ்ந்து போய் வாழ்ந்து காட்டிய நீ இன்று முதல் ஆழ்வாராகிவிட்டாய். இனி நீ திருமங்கை ஆழ்வார் என்றே அழைக்கப்படும். வாழ்க நினைந்தாம்.
3: கேசவா, மாதவா, கோவிந்தா, மதுசூதனா, ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நாராயணாய், ஓம் நமோ நா

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமங்கை ஆழ்வார் நாடகம். எழுதியவர் அருணகிரி. இதில் நடித்தவர்கள் தாசரதி, கே ஆர் செல்வராஜ், ஸ்ரீஹரி, பி கிருஷ்ணமூர்த்தி, டி வெங்கட்ராமன், ஆர் சாய் நரசிம்மன், டி பாலசுந்தரம், வி உமாமகேஸ்வரி, ஆர் எம் எஸ் ஹேமமாலினி, கே ஆர் அனுராதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது.

0: மோடி. President Draupadi Murmu will confer the Pravasi Bharatiya Samman Awards and preside over the valedictory session. India won 5 gold, 2 silver and 2 bronze medals at the Asian Games in Japan yesterday. In hockey, India thrashed Malaysia 5-1 to defend their men's gold, and the triumph also secured them a direct qualification for the 2028 Los Angeles Olympics. For India, Captain Harmanpreet Singh netted 2 goals, while Jugraj, Hardik and Shilanand scored 1 goal each. In men's cricket, India won the gold, defeating arch rivals Pakistan by 19 runs in the T20 final at Nissan. Wrestler Aman Sehrawat clinched the men's 57 kg gold after edging out North Korea's world champion Chong Song Han 11-7 in a fierce final. Kumkum Mohod won the individual gold medal in the women's recurve archery event. In golf, Pranavi Urs became the first Indian woman to win an Asian Games gold medal in the women's individual title. India also bagged silver in the team event. Wrestler Antim Panghal sealed a silver medal in the women's 53 kg category. Deepak Punia won bronze in the men's 97 kg freestyle wrestling event, and archer Neeraj Chauhan got bronze in the men's individual recurve event. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் எஃப்எம் கோல்ட் நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இனிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அடிமைப்பெண் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுஷீலா பாடிய பாடல்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வா.

வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதை பூதிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நட

கோடுகள் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா ஜமுனா ராணி பாடிய பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:25 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா குழுவினருடன் பாடிய பாடல்.

0: அடுத்து எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பாடல்.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ணை பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா. தங்க தேரோடும் வீதியே ஊர்வலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

0: மதிய பூமி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா பாடிய பாடல்.
1: இன்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் அன்பே சங்கீதா, சித்திர செவ்வானம், இரு நிலவுகள், கிழக்கும் மேற்கும் சந்தித்தன திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

தந்தனுக்கு ரெண்டு, கண்ணனுக்கு ரெண்டு, எந்தனுக்கு ரெண்டு பொண்டாட்டி உண்டு. கேட்டுக்கடியாத்தா, பார்த்துக்கடியாத்தா, கோவிக்காம என்ன

நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்ச மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சித்திர செவ்வானம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இரு நிலவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நெஞ்சமறுப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை இரு நிலவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

இன்றைய பொங்கு மங்களம் நிகழ்ச்சியில் செம்பனார்கோவில் SRGS மோகன்தாஸ் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஷர்மா நகர் ஜி ஜெயசங்கர் அவர்கள் தமிழ். தொடர்ந்து தாமரை பூத்த தடாகமடி என தொடங்கும் ஹிந்துஸ்தானி காந்தாரி ராகம் ஆதி தாளம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் செம்பனார் கோவில் எஸ்ஆர்ஜிஎஸ் மோகன்தாஸ் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டீர்கள். ஷர்மா நகர் ஜி ஜெயசங்கர் அவர்கள் தமிழ். நிறைவு பெற்றது பொங்கும் மங்களம்.

0: நீ சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து பாடலொலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி